0: அசத்தும் அலைவரிசை எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
1: சிஎம்ஆர் 101.3 மோர் மியூசிக் மோர் ஃபன் யே.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று 10ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரவு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்களுடன் எஸ் எஸ் வாசன். இப்பொழுது முதல் நேர்கள் நாளை காலை 5 மணி வரை தொடர்ச்சியாக எங்களது சிஎம்ஆர் அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருக்கலாம். 5 மணி தொடக்கம் 9 மணி வரை தொடர்ந்து உங்களுடன் ராம்பிரசன் இணைந்திருப்பார். இந்த வேளையில் நாங்கள் இந்த நாளின் பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

நேரம் இரவு 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள். வாசிப்பவர் எஸ் எஸ் வாசன். செய்தி ஆசிரியர் எஸ் ஜே ராம் பிரசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மே 18 முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளென தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 17 சட்டப்பேரவையில் முதல் அமர்வு இன்று நடைபெறும் நிலையில் புதிய உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் மேற்கொள்ளவுள்ளனர். சுற்றுலா கப்பலில் இருந்த கனேடிய பயணிகள் ஸ்பெயின் நாட்டின் கனேரி தீவு பகுதியிலிருந்து இன்று திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் டுகோனா எரிமலை வெடித்ததில் 3 உயிரிழந்ததுடன் பலர் அதில் சிக்கிய நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.

0: இலங்கை செய்திகள்.
1: தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் ஜெய்க்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளம் ஊடாக எம் ஏ சுமந்திரன் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் துரைராசா ரவிகரன் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர். தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தமிழ் தேசிய பேரவைத் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதம் அனுப்பி முக்கிய கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் இலங்கை தமிழர்கள் மீது இடம்பெற்றதாக கூறப்படும் தமிழின அழிப்பை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே 18 திகதியை முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் 2013 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இன அழிப்பு என்றும் அதற்கான சர்வதேச விசாரணை அவசியம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அவர் நினைவூட்டியுள்ளார். இந்த நிலையில் இந்த நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தும் வகையில் தற்போதைய சட்டசபையில் முதல் அமர்விலேயே புதிய தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கை உலகளாவிய ஈழத்தமிழர்களின் நீதி கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் எனவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் ஈழத்தமிழர்களின் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பிறகு பேசிய அவர், வளமிக்க தமிழகம் மட்டுமல்ல வளமான ஈழத்தையும் உருவாக்க விஜய் பங்காற்ற வேண்டும் என்று கூறினார். வளமிக்க தமிழகம் என்பதுடன் வளமான ஈழமும் உருவாக விஜயின் பங்களிப்பு அவசியம் என்பதை அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு வளர்ச்சி ஈழத்தமிழர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் எனவும் இருதரப்பும் இணைந்து செயல்பட்டால் உலகளவில் தமிழர் குரல் வலுப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கச்சதீவு மற்றும் மீனவர் பிரச்சினைகள் தொடர்பாக இந்திய மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கையில் புதிய அரசியல் ஜாப் உருவாகும் நிலையில் தமிழ் தேசிய இனப்பிரச்சினைக்கு ஒருமித்த தீர்வு முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். இளஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அழைக்கும் அனைத்து விசாரணைகளுக்கும் தாம் முன்னிலையாக உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் அதிகாரி கபில சந்திரசேன உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதை கூறினார். வரும் செவ்வாய்க்கிழமை ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாகவும் அழைக்கப்படும் அனைத்து விசாரணைகளுக்கும் செல்ல உள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். கபில சந்திரசேன நாட்டுக்கு சேவை செய்தவர் எனவும் அவரது மரணம் மிகப்பெரிய இழப்பாகும் எனவும் அவர் அனுதாபம் தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய ஏபஸ் கொள்ளனவு ஊழல் தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி மீது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார கட்டணத்தில் புதிய மாற்றம் ஒன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 2ம் மற்றும் 3ம் காலாண்டுகளுக்கான கட்டணங்களை உயர்த்த இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு நாளை திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வருகிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் மின் உற்பத்தி செலவுகள் உயர்ந்ததன் காரணமாகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் மக்களின் பெரும்பாலான பகுதி பாதிக்கப்படாமல் இருக்க அரசாங்கம் 15 மில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது. இதன் காரணமாக 1.0 முதல் 180 அலகுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீட்டு பாவனையாளர்களுக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் இல்லை என கூறப்படுகின்றது. ஆனால் 181 அலகுகளுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தும் பாவனையாளர்களுக்கு 18% வரை கட்டண உயர்வு அமுலாகிறது. அதிக பயன்பாடு கொண்ட வீடுகள் மற்றும் வணிக பிரிவுகளில் இந்த உயர்வு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதாரணமாக 210 அலகுகள் பயன்படுத்துவோரின் கட்டணம் சுமார் 1760 ரூபாவாகும். அதேபோல் 240 அலகுகள் பயன்படுத்துவோருக்கு 2110 ரூபாயும் 270 அலகுகள் பயன்படுத்துவோருக்கு 2660 ரூபாயும் 300 அலகுகள் பயன்படுத்துவோருக்கு 3110 ரூபாயும் அதிகரிக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு கோட்டையிலிருந்து யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசந்துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி கடுகதி தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக இந்த தொடருந்தில் 4 முதல் வகுப்பு பெட்டிகள் குளிரூட்டப்பட்ட வசதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆசனங்களை பயணிகள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ள முடியும். பயணிகள் தொடருந்து நிலையங்களுக்கு செல்லாமலேயே இலங்கை தொடருந்து திரைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக ஆசனங்களை இலகுவாக முன்பதிவு செய்ய முடியும். வடபகுதிக்கும் தென்பகுதிக்கும் இடையிலான போக்குவரத்து தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் நவீன வசதிகளுடன் இந்த சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: இந்திய செய்திகள்.
1: இந்தியாவில் மாணவர் தற்கொலைகள் கவலைக்கிடமாக அதிகரித்து வருவதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024 ஆண்டில் மட்டும் 14,488 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இது முந்தைய ஆண்டை விட 4.3% அதிகமாகும். நாட்டின் மொத்த தற்கொலை எண்ணிக்கை சற்றே குறைந்திருந்த போதிலும் மாணவர் தற்கொலைகள் தொடர்ந்து அதிகரித்திருப்பது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மாணவர் தற்கொலை வீதம் 62% அதிகமாக உயர்ந்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2015 8,934 இருந்த எண்ணிக்கை தற்போது 14,488 உயர்ந்துள்ளது. மாநிலங்களின் அடிப்படையில் மகாராஷ்டிரா மாநிலம் மாணவர் தற்கொலை எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. கல்வித்தரத்தை பொறுத்தவரையில் 10ஆம் வகுப்பு வரை கல்வி கற்ற மாணவர்களிடையே தற்கொலை வீதம் அதிகமாக பதிவாகியுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழக அரசியலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்குள் புதிய பரபரப்பு உருவாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 47 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை ஏற்பட்டது. கட்சியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பல தொகுதிகளில் கட்சி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுடன் பல வேட்பாளர்கள் வைப்புத் தொகையை கூட இழந்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் 34 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை MRC நகரில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த சில நாட்களாக SP வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருடன் ஆலோசனைகள் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்துடன் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க சி.வி. சண்முகம் முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தோல்விக்கு பொறுப்பேற்று பழனிசாமி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும், சரியான கூட்டணி அமைக்காததும் வேட்பாளர்களுக்கு போதிய நிதி வழங்காததும் தோல்விக்கு காரணம் என சி.வி. சண்முகம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் அண்ணா

0: 17வது சட்டப்பேரவையின் முதல் அமர்வு இன்று நடைபெறுகிறது. புதிய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழக அரசு பதவியேற்றதை தொடர்ந்து புதிய உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் மேற்கொள்ள உள்ளனர். தற்காலிக சபாநாயகராக எம்பி கருப்பையா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். இந்த சட்டப்பேரவையில் தமிழக வெற்றிக்கழக கூட்டணி 120 உறுப்பினர்களின் உதவி ஆதரவுடன் ஆட்சியில் உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக செயற்பட உள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: கியூபெக் மாகாணத்தின் புதிய பைலட் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் ஹெல்த் டேஷ்போர்ட் என்று சொல்லக்கூடிய புதிய பைலட் திட்டம் இவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் விமர்சனம் தெரிவித்துள்ளனர். மொன்ரியல் மற்றும் மோரிசி பகுதிகளில் அதிகாலை 4 மணிக்கு தொடங்கிய இந்த அமைப்பு ஃபேக்ஸ் காகித படிவங்கள் மற்றும் கைமுறையான பதிவு முறைகளை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய தளம் எபிக் சிஸ்டம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்கள் நேரடி தகவல்களை பெறவும் இரட்டை பரிசோதனைகளை தவிர்க்கவும் சிகிச்சை ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் உதவும் என அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த செலவும் சுமார் $400 மில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இதுவரை $329 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சர் சோனியா பெலாஞ்சர் இந்த அமைப்பில் தொடக்கத்தில் பிழைகள் மற்றும் தொழில்நுட்ப குறைபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒட்டாவாவில் அதிவேக வாகன ஓட்டிகளுக்கு எதிரான அதிரடி சோதனையின் போது காவல்துறையினர் யூஹல் லொரியை வழிமறைத்தனர். இந்த லொரியின் சரக்கு பகுதியில் 12 இளைஞர்கள் ஆபத்தான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். லொரியை ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோத சாகச ஓட்டங்கள் மற்றும் ஆபத்தான பயணங்களை தடுக்க காவல்துறை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. ஹண்டா வைரஸ் பரவல் காரணமாக உலகளவில் கவலை ஏற்படுத்திய எம்வி கோண்டியஸ் சுற்றுலா கப்பலில் இருந்த பயணிகள் ஸ்பெயின் நாட்டின் கனேரி தீவுகள் பகுதியிலிருந்து தங்கள் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இந்த அரிய வைரஸ் பரவலால் நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தம்பதியரும் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவைச் சேர்ந்த குறைந்தது 10 பேர் இந்த வைரசுடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேர் கப்பலில் இருந்தவர்களாகவும் மற்ற 6 பேர் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று கப்பலில் இருந்து இறங்கிய கனேடியர்கள் பாதுகாப்பு உடைகள் அணிந்தபடி விமானம் மூலம் கியூபெக் மாகாணத்தின் சாக்னே பகோட்வில் விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டனர். அங்கிருந்து அவர்கள் மேலதிக மருத்துவ பரிசோதனைகளுக்காக பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்துக்கு மாற்றப்பட உள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரான் மற்றும் அமெரிக்க இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் புதிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சமீபத்திய முன்மொழிவுகளுக்கு ஈரான் தனது பதிலை அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தராக செயல்பட்டு வரும் பாகிஸ்தான் பிரதமர் சவாஸ் ஷெரீப் ஈரானின் பதில் கிடைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். இருப்பினும் அதன் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முன்மொழிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாத போதிலும் 14 அம்சங்களை கொண்ட ஒப்பந்த வரைவு ஒன்றை மையமாக கொண்டு பேச்சுகள் நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஈரானின் அணு செறிவூட்டல் நடவடிக்கைகளை நிறுத்துவது, பொருளாதார தடைகளை தளர்த்துவது மற்றும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக சுதந்திர கப்பல் போக்குவரத்தை மீண்டும் உறுதிப்படுத்துவது போன்ற அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய போருக்கு பின்னர் அமுல்படுத்தப்பட்ட போர் நிறுத்தம் பெரும்பாலும் கடைபிடிக்கப்பட்டு வந்தாலும் இடைக்கிடையே தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் டுகோனோ எரிமலை வெடித்ததில் 3 உயிரிழந்துள்ளதன் பலர் அதில் சிக்கிய நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடக்கு மலுக் மாகாணத்தில் ஹல் மகேர்

0: தீவில் அமைந்துள்ள எரிமலை வெடித்த போது அங்கு 9 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் 11 உள்ளூர் மலையேற்ற வீரர்களும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் சிங்கப்பூர் நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் ஒரு இந்தோனேசிய குடிமகன் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எரிமலை வெடிப்புக்கு பிறகு 20 பேரில் 17 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தேடுதல் மற்றும் மீட்பு அதிகாரிகள் கூறியுள்ளனர். உயிர் தப்பியவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் 3 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் காணாமல் போனதாக கூறப்பட்ட 2 சிங்கப்பூர் பிரஜைகள் நேற்று சனிக்கிழமை எரிமலை பள்ளத்தாக்கருகே கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அவர்கள் உயிருடன் உள்ளார்களா என்பது தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல் வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை ஈரான் குறைந்தது 4 மாதங்கள் வரை சமாளிக்க முடியும் என CIA உளவுத்துறை மதிப்பீடு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதட்டம் நீடித்து வரும் நிலையில் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் மீண்டும் மோதல்கள் அதிகரித்துள்ளன. அதேவேளை போர் நிறுத்தம் மற்றும் அணுத்திட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ஈரான் இன்னும் பதில் வழங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CIA அறிக்கையின்படி அமெரிக்க முற்றுகையால் ஈரானுக்கு பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டாலும் அதன் ஏவுகணை மற்றும் கடற்படை திறன்கள் இன்னும் முழுமையாக பாதிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்வடைந்துள்ளன.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.

மும்பை அணிக்கு எதிராக இன்று நடைபெற்ற பரபரப்பான போட்டியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறி இருக்கின்றது. ஐபிஎல் தொடரில் நடைபெற்ற ஆட்டத்தில் கடைசி ஓவர் வரை நீண்ட மோதலில் பெங்களூரு அணி வெற்றியை பதிவு செய்தது. இந்த வகையில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி குறி நிர்ணயிக்கப்பட்ட 20 பந்து பரிமாற்றங்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அதேவேளை பெங்களூரு அணி இறுதி வரை சளைக்காது போராடி 20 பந்து பரிமாற்றங்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து இறுதி பந்தில் 167 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. இவ்வாறு இந்த வெற்றியின் மூலம் பெங்களூரு அணி முக்கியமாக 2 புள்ளிகளை கைப்பற்றி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. மறுபுறம் மும்பை அணிக்கு இந்த தோல்வி பலத்த பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். May 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாள் என தமிழ்நாடு சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் 17th சட்டப்பேரவையின் முதல் அமர்வு இன்று நடைபெறும் நிலையில் புதிய உறுப்பினர்கள் பதவிப்பிரமாணம் மேற்கொள்ள உள்ளனர். MV கொண்டியஸ் சுற்றுலா கப்பலில் இருந்த கனேடிய பயணிகள் ஸ்பெயின் நாட்டின் கனேரி தீவுகள் பகுதியிலிருந்து இன்று திருப்பி அனுப்பப்பட்டனர். இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் டுகோனோ எரிமலை வெடித்ததில் 3 உயிரிழந்ததுடன் பலர் அதில் சிக்கிய நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. இத்துடன் CMR தமிழ் FM செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை அதிகாலை 5 மணிக்கு கேட்கலாம்.

பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். அப்படின்ற
0: GTA முழுவதும் அதிர்வெண் 101.3 அகிலமங்கும் www.cmr.fm.
2: நீங்கள் CMR தமிழ் FM அலைவரிசைகளில் இணைந்திருக்கின்ற நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் IPL சார்ந்த ஒரு செய்தியை பார்த்து கொண்டு பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். நீங்களே இன்று நடைபெற்ற IPL போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து ஆடிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் இப்போது IPL போட்டியில் அணிகள் பெற்றிருக்கக்கூடிய புள்ளிப்பட்டியலை ஒரு முறை மிக சுருக்கமாக பார்த்து விடுவோம். இப்பொழுது RCP பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கின்றது. இரண்டாம் இடத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் அணி 7 போட்டிகளில் வெற்றி பெற்று 14 புள்ளிகளுடன் மூன்றாம் இடத்திலும், கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 13 புள்ளிகளுடன் நான்காம் இடத்திலும் இருக்கின்றது. முதல் 3 இடங்களிலும் இருக்கின்ற அணிகள் 11 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றன. கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி 10 போட்டிகளில் விளையாடி இருக்கின்றது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. என்றாலும் அது நான்காம் இடத்தில் இப்போது தொடர்ந்து மிக நீண்ட நாட்களாக முதலிடத்தில் இருந்த கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி இப்பொழுது நான்காம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஐந்தாம் இடத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 11 போட்டிகளில் 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 12 புள்ளிகளுடன் இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றது. போட்டிகள் மிக விறுவிறுப்பான கட்டங்களை அடைந்திருக்கின்றன. 74 போட்டிகளில் இப்போது 54 போட்டி இன்று நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் பல வாய்ப்புகள் CSK அணிக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. என்றாலும் புள்ளிப்பட்டியலில் ஏனைய அணிகள் தம்மிடையில் கடும் போட்டியில் ஈடுபடுவதனால் CSK அணி வருகின்ற அத்தனை போட்டிகளிலும் மிக கடுமையான வெற்றிகளை பதிவு செய்ய வேண்டும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
3: நானும் ஒரே ஓட்டம் உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
2: நேர்கள் இந்த வேளையில் இன்றைய நாளில் மே மாதம் 10 ஞாயிற்றுக்கிழமை, மே மாத ஞாயிற்றுக்கிழமைகள் 2 ஞாயிற்றுக்கிழமை அந்நியர் தினத்தை கொண்டாடுகின்ற அத்தனை அந்நியர்களுக்கும் எங்களது இனிய அந்நியர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பொதுவாக தாய் என்பவள் தா என்றால் தரக்கூடியவள், ஈ என்றால் பொதுவாக ஈயக்கூடியவள், எங்கு முதல் எழுத்தும் தா தரக்கூடியவள், ஈ என்பது ஈயக்கூடியவள். அத்தனை தனது உடல் பொருள் ஆவி அத்தனையையும் தனது பிள்ளைகளுக்காக உயிர்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த அன்னை அவளது நாளாக இன்றைய நாளை உலகெங்கும் கொண்டாடுகின்றார்கள் என்ற வகையில் அனைத்து அந்நியர்களுக்கும் இந்த வேளையில் எங்களது இனிய அந்நிய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661.
2: மாஜா சூப்பர் பாடி மாஜா. ஹே தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட் நாதா ரூல் சரியாம காரோட்.
3: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
4: If we know it's wrong, why do we still do it?
0: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
5: மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது.
6: விஜய் ஜோசப் விஜய் பதவியேற்ற விழாவிலே ஏற்பட்ட பல்வேறு சர்ச்சைகளில் மிக முக்கியமான சர்ச்சையாக பதவியேற்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதில் பல சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. பலரும் அதை பாரியளவில் விமர்சனம் செய்திருந்தார்கள். இந்த வேளையில் இப்பொழுது ஆதவ் அர்ஜுனா, தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றால், பதவியேற்பு விழாவில் 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு உடன்பாடில்லை என்றும், இனிவரும் காலங்களில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே முதலில் இசைக்கப்பட வேண்டும், தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுதியான நிலைப்பாடும் அதுதான் என்று இப்பொழுது தனது அந்த அறிக்கையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்.

0: மார்க்கம் மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677200.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: 416-700-2222 J.CA. மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர், AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.

இந்த பாடலின் பாடலாசிரியர் எஸ் டி செந்தல்நாதர். அவரது கைவண்ணத்தில் உருவான பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 11:55. பொதுவாக தன்னை விளக்காக்கி, தன் கைகளை தொட்டிலாக்கி, இரத்தத்தை பாலாக்கி எம்மை ஊட்டி வளர்த்தவள் எங்கள் அன்னை தாய். தான் உண்ணாத போதும் தன் பிள்ளை உண்ண வேண்டும் என்பதற்காக பட்டினி கிடந்து அவர்களை வளர்த்த உன்னத தாய்கள் மரபில் வந்த மிகப்பெரிய இனம் எங்களது இனம். தாயின் தியாகத்தை போற்றுகின்ற அருமையான ஒரு கவி வரிகளாக அந்த வரிகள் அமைந்திருந்தன. பொதுவாக தாய் தன் குழந்தையை வளர்க்கும் போது எத்தனை சிரமங்களை எதிர்கொள்வாள் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ந்த விதங்களை, தமது அன்னை பட்ட துன்பங்களை நினைத்து பார்க்கின்ற மிக உன்னதமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. தாயின் எல்லையற்ற அன்பையும் தியாகத்தையும் போற்றும் ஒரு புகழ் மிக்க நாள் இன்றைய நாள் என்றால் அது மிகையல்ல. கருவில் சுமந்து தன் உடலின் பல்வேறு விதமான சுமைகளையெல்லாம், வலிகளையெல்லாம் தாங்கி குழந்தையை ஆளாக்கும் தாயின் மகத்துவத்தை இன்றல்ல, என்றுமே நாம் போற்ற வேண்டும். தனது உயிரை தந்து உணவளித்து அரவணைக்கும் தாயின் தியாகம், பாசப்பிணைப்பு, பிள்ளையின் நலன்களுக்காக எதையும் செய்யும் தாயின் அன்பு மிக உன்னதமானது. தாயின் இன்றைய அந்நிய தின நாளில் அத்தனை தாய் உள்ளங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.

அசத்தும் அலைவரிசை FM 101.3 சிஎம்ஆர் தமிழ் FM. Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து Vacuum இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். உலக நிகழ்வுகளின் உண்மை செய்திகளை உடனுக்குடன் எடுத்து வருவது சிஎம்ஆர் தமிழ் FM.

நேரம் 12:11. நேர்களே, இந்த வேளையில் இலங்கையில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பாதாள உலக கும்பல் சார்ந்தவர்கள் கைது செய்யப்படுகின்ற செய்திகள் தொடர்ச்சியாக கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைய நாளிலும் அவ்வாறு ஒரு மிகப்பெரிய பாதாள உலகத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதுவும் அசர்பைஜான் என்ற நாட்டில் வைத்து படுவத்தே சாமர என்ற ஒரு மிகப்பெரிய நிழலுலக தாதா கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு த்ரில்லர் திரைப்பட பாணியில் இந்த தலைமறைவு வாழ்க்கை அவரது வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கின்றது. இலங்கை நிழலுலகையே ஆட்டி படைத்த ஒரு முக்கியமான புள்ளியாக இவர் கருதப்படுகின்றார். பனி படர்ந்த கிழக்கு ஐரோப்பிய நாடான அசர்பைஜானில் இவர் சிக்கியிருக்கின்றார். சாமர பொதுவாக அசர்பைஜான் என்ற நாட்டில் இலங்கையின் பல கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்களுடன் தொடர்புபட்டு அந்த நாட்டில் ஒரு மிக

வாழ்ந்திருக்கின்றார். பெரும்பாலான குற்றவாளிகள் துபாய்க்கு தஞ்சமடைய நிலையில் சாமரஜ் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நாடான அசர்பைஜான், அண்மையில் கனேடிய பிரதமர் சென்று வந்த ஒரு நாடு, அதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவுக்காக சொல்கின்றேன், அசர்பைஜானை நாட்டை தேர்ந்தெடுத்தார். அங்கே ஒரு ஜென்டில்மேன் போல், ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் போல வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவரை பிடிப்பதற்காக இன்டர்போல் என்ற நிறுவனம் வலை விரித்திருக்கின்றது. இலங்கை போலீசார் சோர்ந்திருக்கவில்லை. சர்வதேச போலீசார் மூலம் சிவப்பறிவித்தல் என்று சொல்லக்கூடிய ரெட் நோட்டீஸை விடுத்திருக்கின்றார்கள். சாமரவின் ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக மோப்பம் பிடித்த புலனாய்வு பிரிவினர் அசர்பைஜானில் இருப்பதை உறுதி செய்தார்கள். அந்த த்ரில்லர் சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன் அசர்பைஜான் தலைநகரில் சாமர சாதாரணமாக உலாவிக் கொண்டிருந்த போது அந்த நாட்டு விசேட பாதுகாப்பு படையினர் மின்னல் வேகத்தில் அவரை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள். தான் ஒரு வெளிநாட்டு தொழிலதிபர் என அவர் நாடகமாடினாலும் டிஜிட்டல் கைரேகை அடையாளங்கள் உண்மையை சுடச்சுட போட்டுடைத்திருக்கின்றன. இந்தியா ஊடாக இலங்கைக்கு பலத்த பாதுகாப்புடன் அவர் இப்போது கைது செய்யப்பட்ட சாமர அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இலங்கையிலிருந்து விசேட போலீஸ் குழு ஒன்று விரைந்து அசர்பைஜானிலிருந்து இந்தியா வழியாக இன்றைய நாள் மே மாதம் 10 இரவு 11:30 கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். விமான நிலையமே பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் இருக்க சாமரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தங்களது இரகசிய விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கின்ற இந்த வேளையில் சாமரவின் கைது வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் மற்றொரு முக்கிய குற்றவாளியான கரக்கட்டாவின் சகாக்களுக்கு ஒரு மரண அடியாக கருதப்படுவது மட்டுமல்ல, பல பெரிய தலைகள் தொடர்ச்சியாக சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் இப்போது உளவுத்துறை, இலங்கையின் உளவுத்துறை வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகின்றது. என்ற வகையில் பல வேறு விதமான இவ்வாறான பாதாள உலக கோஷ்டியினர் தொடர்ச்சியாக இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்ற இந்த நிலை இலங்கையில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஒரு செயற்பாடாக இருக்கின்ற அதேவேளை முன்னாள் பல்வேறு விதமான ஆட்சியாளர்களது காலத்திலே இடம்பெற்ற பல்வேறு விதமான ஊழல்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு செயற்பாடாக இப்பொழுது இந்த கைதுகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருங்காலங்களில் இடம்பெறக்கூடிய பல்வேறு விதமான தொடர் கைதுகள் பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: அசத்தும் அலைவரிசை FM 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 12:26 நேர்களே. இன்றைய நாளிலே கடந்த ஏப்ரல் மாதம் 22 ஸ்காபரோ நகரத்தில் பல்வேறு விதமான குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள், குறிப்பாக ஸ்காபரோ பகுதியில் முதியவர்களை குறிவைத்து நகை பறிப்பில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் பலர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நால்வர் அவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முதியவர்களை இலக்கு வைத்து இவ்வாறான நகை பறிப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன. அவர்களுக்கு பரிசு அளிப்பதாகவும் வேறு மலர் மாலைகளை சூடுவதாகவும் அருகிலே சென்று அவர்கள் அணிந்திருக்கின்ற தங்கச் சங்கிலிகள் மற்றும் மோதிரங்கள் போன்றவற்றை பறிக்கின்ற ஒரு கும்பல் தொடர்ச்சியாக ஸ்காபரோ போன்ற பிரதேசங்களில் நகை பறிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது. முதிய பெண்கள் மற்றும் ஆண்களை அணுகி இவ்வாறான மோசடி செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றவாளிகள் போலி நகைகளை அணிவித்து உண்மையான தங்க நகைகள் மற்றும் சங்கடிகளை பறித்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறான இந்த பலவந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த வேளை இப்பொழுது அந்த நகை பறிப்புடன் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், தெரியாத நபர்கள் திடீரென நெருங்கினால் கவனம் செலுத்த வேண்டுமென்றும், இவ்வாறான முதியவர்கள் தனியாக இருக்கும்போது அதிக கவனம் தேவை என்றும், பொதுவாக தங்க நகைகளை அதிகமாக அணிந்து கொண்டு இவ்வாறு தனியே புறப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 9:30 இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம்.
4: மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம்.
3: CMR TV-ஐ வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற

0: அசத்தும் அலைவரிசை எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில். இந்த வேளையில் நேர்களே, ஒரு மணி தொடக்கம் 2 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகளலாம். உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வலிமையானது தான் 416-593-0055 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களுடன் 2 மணி வரை இணைந்திருக்கலாம். இந்த வேளையில் அமெரிக்காவிலிருந்து கனடா நோக்கி வந்த ஒரு வாகனத்தை சந்தேகித்து பரிசோதித்ததில் 90க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் அந்த வாகனத்தில் இருந்ததாக 3 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அமெரிக்காவிலிருந்து கனடா நோக்கி 90 துப்பாக்கிகளை கடத்த முயன்ற போது இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும், அதில் 17 துப்பாக்கிகள் ஏற்கனவே களவாடப்பட்டு கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே, மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

இந்த வேளையில் நேற்றைய தினம் ஸ்காப்ரோ பகுதியில் ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது. சிறுவர்கள் பொதுவாக கூடும் இடங்களில் கஞ்சா கடைகளை நிறுவக்கூடாது என்ற பொதுவான விதி இருக்கின்றது. என்றாலும் இப்பொழுது அங்கே ஸ்காப்ரோ நகரின் 108 ஹார்பரேட் டிரைவ் பகுதியில் புதிய கஞ்சா விற்பனை நிலையம் ஒன்றை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த இடம் பள்ளி பேருந்துகள் நிற்கும் பகுதி மற்றும் குடும்பங்கள் அதிகம் கூடும் பூங்காவுக்கு அருகில் இருப்பதால் அந்த பகுதி பெற்றோர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். டொரண்டோவில் ஏற்கனவே 362 கஞ்சா கடைகள் உள்ள நிலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இந்த பகுதியில் புதிய கடை தேவையில்லை என்பது இங்கிருக்கக்கூடிய மக்களது மிகப்பெரிய வாதமாக இருக்கின்றது. இப்பொழுது அதற்கு கடும் எதிர்ப்பு அங்கு வலுத்து போராட்டம் இடம்பெற்று வருகின்றது.

0: அசத்தும் அலைவரிசை FM 101.3 சிறுமார் தமிழ் FM. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444 416-293-3444 Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.

0: போட்டு மேளத்து நல்ல தட்டு
1: இந்த மேளத்து நல்ல தட்டு.
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.

பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட் கோ.

நேரம் 1:02. நேர்கள் இப்பொழுது முதல் 2 மணி வரை நேர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். நேர் விருப்ப நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் கேட்டு மகளிர் நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-6446-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம்.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. Smart Restoration.

0: இன்றைய நிகழ்ச்சியின் முதலாவது நேர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம் நாச்சியா இருக்கிறது, எப்படி சும்மா இருக்கிறீர்களா?
0: ஓ நலம் ரகு, நன்றி. நீங்கள் எப்படி? நலமா?
1: நலம் நன்றி. உங்கள் நிகழ்ச்சியில் வருவதில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம். ஏனென்றால் நீங்கள் சந்திரபாபுக்கு உயிர் கொடுத்தவர்கள் அல்லவா? ஒரு சந்தோஷம் உங்களுடன் பேசுவது மிகவும் மகிழ்ச்சி. இப்போ ஒரு சிறு திருத்தம், அதாவது நீங்கள் முதல் தொலைபேசி எண் வந்து 2 என்று கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சிக்குள்ள எண் கிடையாது.
0: விளங்கல.
1: நீங்கள் தொலைபேசியை அழைப்பதற்கு எண் கொடுத்தீர்கள் அல்லவா, அது இந்த நிகழ்ச்சிக்குள்ள எண் கிடையாது, 2 எண். படத்துல பிருந்தாவன் சாரங்க ராகத்துல வரும் பாடல் நாதஸ்வர ஓசையில் ஒரு அருமையான பாடல், ரொம்ப நாள் ஆகிறது, கேட்டு ரசிப்போமே.
0: சார் நன்றி, பாடல் ஒலிக்கிறது. நன்றி ரகு நிகழ்ச்சியில்.
1: நன்றி, உங்களுடன் கேட்பதில் ஒரு மகிழ்ச்சி. நன்றி.
0: சரி, பாடல் வருகிறது. நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.

0: புகழ்பெற்றும் திரைப்படத்தில் அந்த பாடல் டிஎம்எஸ் சுசீலா ஆகியோரது குரல்களில் பிருந்தாவன சாரங்கா ராகத்தில் விருப்பத்தில் ஒளித்து வந்த நேரம் 1:09.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $2 for $10 நைட்டி $3 for $10 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 51 Lawrence Avenue East Scarborough Asians Mega Sale
2: Hi darling காசு அனுப்பினான் வந்ததா
3: இல்லடா
2: ஹலோ காசு வந்ததாடா
3: இன்னும் வரல காசு
2: காசு வந்துச்சா
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு
4: What's happening so sad
5: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர் இலக்கம் 144 கெனடி ரோட் பிரம்ப்டன் 9054568433
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்
6: வணக்கம் வாசன் அப்படி நலமா இருக்கீங்களா வஞ்சன் முத்தையா
0: ஓ நலம் நலம் வஞ்சன் நீங்க நலமா
6: நலமா வச்சா மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா நிகழ்ச்சியில அந்த மாதிரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அத்தோடு பிறந்தநாள் அன்னைக்கும் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அருமையான அன்னியர் பாட்டு வந்து உணர்ந்த அன்னியர் நாள் வாழ்த்து பாட்டு உண்டு அந்த மாதிரி அவற்றை வரி பாடல் வரிகளுக்கும் மனுஷனுக்கும்
0: ரொம்ப கவிஞன் ஆயிட்டேன்
6: ஆமா ஓப்போடனா இருக்கு
0: சரி
6: எனக்குன்னா என்ன அயன் படமா இருக்கு பண்ணிக்கோ அதுல பல வளர்க்கிற பகலானி பல வளர்க்கிற அகலானின்னு பாட்டு வேணும் அதுல அதுல நல்ல வரிகள் இருக்கு இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம் கடிகார முள் தொலைத்து தொடும்பா நம்பரை போய் வருவோம் அட மலை வாசல் வந்தால் கையில் குடையின்று வா நினைவோம் அடையாளம் தான் துறப்போம் எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போவோம் அட இந்த நொடி போதும் வா வேறு வேண்டும் வேண்டும் ஒண்ணு வேணும்
0: யாருமே
6: ஆமா
0: பாடல் நன்றி
6: நன்றி

தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905-949-5656, 905-949-5656, கேன் ஸ்மைல் டென்டல்.

0: அந்த பாடல் ஒலித்தோ. இந்த நேரம் 1:17. நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சி.
1: Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle Eastில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆஃபீஸ் இருந்த அதே

ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் வாசன். செல்வி
0: செல்வி வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். எனக்கு இன்றைக்கு நான் எப்பவும் காட்டிலே வருங்கிறது அந்த படம், அதில் இருந்து ஒரு வானவில் போல என் வாழ்விலே சொன்ன அந்த படம்.
0: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு செல்வி.
1: நன்றி. வணக்கம்.
0: அது காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா ஒரு ஜமுனா கல்யாணி ராகத்தில் இசைத்த பாடல்.

0: எங்கும் ஏதிலும் CMR தமிழ் FM 101.3 www.cmr.fm.
1: இசையும் தமிழும் சேர்ந்தாச்சியோ.
2: பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலின் விலை விவரங்களை மே மாதம் 16-17 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494-905-302-9494.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar khlamu closing da. Tadi kiran adi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adiga vatti selithi kondirukkindir kala. Ungal mortgage gade vangi kumachavum. Call Pradhi Silvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
4: Chella, miller, that's Silvam.
3: Cherry.

0: நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஓ,
0: சொல்லுங்க கண்ணன். சரி, பாடல் ஒலிக்கிறது நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவர்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், எப்படி இருக்கீங்க?
0: ஓ நிலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி நிலமா?
1: சும்மா இருக்கேன். இந்த சாமத்திரியம் வந்து உங்களை வந்து உங்களை விரத்தி எங்களை சந்தோஷப்படுறதுக்கு நன்றி
0: அண்ணன். சரி.
1: எனக்கு அந்த பழைய வாடனு ஜெயசங்கட்ட படம், பூவிலும் மெல்லிய பூங்கொடி கண்ணன் வந்த படத்துலேருந்து
0: அந்த படத்தை. சரி, பாடல் ஒழிக்கிறது நன்றி.
1: ரொம்ப நன்றியா.

அந்த பாடல் கண்ணன் வருவான் திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் இசையில் TMS குரலில் கண்ணதாசன் வரிகளில் பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் சரியாக 1:35 நிமிடம்.

0: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் காந்தி கேக்குற அப்படி இருக்கீங்க.
1: ஓ நலம் காந்தி, நன்றி. நீங்க நலமா?
2: ஏ நான் நலமா இருக்கேன். நீங்க வந்தது கூட நலம் இல்லாம அப்படி இருக்கு.
1: என்ன பாடல்?
2: எனக்கு வந்து கஜினி படத்துக்கு இருந்த ரங்கோலா ரங்கோலா.
1: அந்த பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
2: நன்றி நன்றி, வணக்கம்.

புத்தம் புது பாடல்களை அள்ளி வழங்குவது எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா.

0: நிகழ்ச்சியில் அடுத்து இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம், நான் சின்னத்துறை சாய்கிறேன்.
0: ஓ சின்னத்துறை, வணக்கம்.
1: ஓகே, தாண்டவம் படத்திலிருந்து ஒரு பாதி கனவு நீ எழுதி அந்த பாட்டை கேட்கறேன்.

0: தமிழகத்தில் இப்போது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் தங்களது பதவிகளை ஏற்கின்ற விழா நடைபெற்று முடிந்திருக்கின்றது. பதவியேற்பு விழா காலையில் சட்டமன்றத்தில் அங்கே மிக பிரம்மாண்டமான முறையில் அனைத்து எம்எல்ஏக்களும் 234 எம்எல்ஏக்களும் அது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவேக்கா, காங்கிரஸ் என்ற அத்தனை கட்சிகளை சார்ந்தவர்களும் இப்போது பதவியேற்று பில் ஈடுபட்டு தங்களது பதவிகளை ஏற்றிருக்கின்றார்கள்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3. புத்தம் புது பாடல்களை வழங்குவது CMR தமிழ் FM.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் வணக்கம்.
1: ஓ வணக்கம் வாசு, நான் இது பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலவேதி, நன்றி. நீங்கள் நலமா?
1: ஓ நலமா
0: சார். என்ன பாடல்?
1: தாண்டிக்கு ரஞ்சிதமே ரஞ்சிதமே கேட்போம் பாரிசு பழத்தில் இருந்து.
0: சரி, பாடலுடைக்கும் நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குமார்.
0: குமார் சொல்லுங்கள், என்ன பாடு?
1: கவிக்குள் திரைப்படத்தில இருந்து குயிலே கவிக்கிலே அந்த பாட்டு. சிலர் வேண்டுகோள் உண்டு. அந்த சிறப்பில் இல்லை, நீங்கள் ஃபோன் நம்பரை சொல்கிறது குறைவாக கிடக்கு, அதுக்கு சொல்கிறீங்க.
0: விளங்கில்
1: சிஎம்ஆர் சிறப்பில் சிறப்பில் இருக்குல்லோ, அதில் ஃபோன் நம்பர் சொல்கிறது சரியான இது சரியான சொல்கிறது இல்லை. நான்
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க. வணக்கம்.
2: கலியோர் தான் கேட்கிறேன்.
0: சொல்லுங்க கலியோர், என்ன பாடு?
2: எனக்கு படம் முந்தானம் முடிச்சு பாட்டு வா வா பாத்தியாரே வா. அந்த பாட்டு மட்டும் நினைக்கிறேன். நீங்கள் அந்த நியூஸ் வாட் சொல்றதுக்கு தேங்க்ஸ் அண்ணன்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: பாட்டுக்கு நன்றி. நன்றி.
0: நேர்கள் 2 மணி தொடக்கம். சொல்லாடுகளம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். சொல்லாடுகளம் நிகழ்ச்சியில் பல்வேறு சொற்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் கொண்டு வருகின்ற முதலாவது சொல் இப்பொழுதே தந்து விடுவோம். முதலாவது எழுத்து என்ன? சொல்லல்ல எழுத்து. சொல்லாடுகளம் நிகழ்ச்சியில் முதலாவது நாங்கள் கொண்டு வருகின்ற எழுத்து ஆனா. ஆனாவில் தொடங்குகின்ற ஒரு ஆண் பெயர், ஒரு பெண் பெயர், ஒரு பொருள், ஒரு திரைப்படம், ஒரு பாடல், ஒரு ஊர் என்பவற்றை கொண்டு வர வேண்டும். 6 விடயங்கள். ஒரு பெண் பெயர், ஒரு ஆண் பெயர், ஒரு ஊர், ஒரு பொருள், ஒரு திரைப்படம், ஒரு பாடல். ஆனா வரி ஆனா என்ற எழுத்தில் தொடங்கும்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761.
5: ஆமாம் நேர்களே, கனடாவின் ஒன்டாரியோவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நகைக்கடைகளில் தொடர்ச்சியாக ஸ்மார்ட் அண்ட் கிராப் என்ற முறையில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் ஹால்டன் பிராந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக பெர்லின் மற்றும் ஃப்ராங்க்ஃபோர்ட், வாட்டர்லூ மற்றும் செயின் ஆகிய இடங்களில் உள்ள நகைக்கடைகள் குறிவைக்கப்பட்டிருந்தன. இந்த தொடர் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பாக 50 வழக்குகள் தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த வகையில் இந்த கொள்ளை சம்பவங்கள் தொடர்பில் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடைகளின் ஜன்னல்கள் மற்றும் காட்சி கூடங்களை உடைத்து நகைக்கடைகளில் கொள்ளை அடிக்கப்பட்ட சம்பவங்களுடன் இவர்கள் தொடர்புடையவர்கள்.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா. 1 2

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
2: கனடாவின் மொனிட்டோபா மாகாணத்தில் முந்தைய ஆண்டுகளை விட HIV தொற்று பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொனிட்டோபா மாகாண சுகாதார பொது அவசர நிலையை இப்போது பிரகடனப்படுத்தியிருக்கின்றார்கள். 2024 ஆண்டில் மட்டும் 291 புதிய HIV தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. இது 2023 ஆண்டை விட அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த மொனிட்டோபாவில் 2024 100,000 பேருக்கு 19.5 பேர் என்ற விகிதத்தில் தொற்று பதிவாகியிருந்தது. இது கனடாவின் தேசிய சராசரி விகிதமான 5.5 ஒப்பிடுகின்ற போது அதிக உயர்வாக காணப்படுகின்றது. புதிய தொற்றுக்கள் ஊசி மூலம் போதைப்பொருள் பயன்படுத்துவதால் ஏற்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது. HIV தொடர்பான பல விழிப்புணர்வுகள் பலர் மத்தியில் இருக்கின்ற போதிலும் போதைப்பொருள் பாவனையாளர்கள் காரணமாக இந்த தொற்றுக்கள் மிக வேகமாக அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகின்றது. நேர்கள் சொல்லாடு களம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் நேர்களை நாங்கள் இணைக்க இருக்கின்றோம். இன்றைய சொல்லாடு களம் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த முதலாவது எழுத்து ஆனா. இப்பொழுது நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் மாசின்னா புவி.
2: புவி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். அரியாலை அரிசி
2: சொந்த ஊரோ?
3: இல்ல இல்ல இல்ல, அரியாலை அரிசி அன்னமிட்டகை. பாடல் வந்து அதே அன்னமிட்டகை எண்ணெய்யாக்கி வைத்த கை, அந்த அந்த பாடல்
2: அன்னமிட்டகை லிடோவில் ஓடினது.
3: என்ன மற்றது? ஆண் பெயர் அன்பரசன், பெண் பெயர் அன்பரசி.
2: சுவமையா போச்சு. சரி, நன்றி
3: நன்றி, சந்திப்போம்
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம். ஓ நலம் மதன், நன்றி. நீங்கள் எப்படி?
4: உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: சரி சரி, சொல்லுங்க.
4: படம் அட்டகாசம், மற்றது பெயர் ஆண் பெயர் அரவிந்தன், பெண் பெயர் அஸ்வினி, மற்றது இடம் அச்சுவேலி, மற்றது பொருள் அட்டியல், மற்றது பாட்டு அங்கே வருவது யாரோ அது வசந்தத்தின் தீரோ.
2: எனது வள்ளலின் வள்ளலின் பேரோ. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
2: வெண்பா வணக்கம்.
5: அமுதா அமுதன்.
2: அமுதா அமுதன்.
5: அண்ணாமலை படம்,
2: ஓ
5: அம்பாந்தோட்டை, அளவுகோல், அதிசய ராகம்.
2: அதிசய ராகம். சரி, நன்றி
5: நன்றி.
2: சுகமா போச்சு. என்ன இல்லை இருக்கு. வணக்கம்.
6: வணக்கம், இது சிவபாலன்.
2: சிவபாலன் வாங்க. சரியான சுகமாக போச்சு. என்ன சிவபாலன்,
6: நீங்கள் முதலே தந்துட்டீங்க. அதுவும் எழுத்துல முதல் எழுத்து தந்திருக்கு. எழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆனால் தானே.

0: पण बेर अंजलि
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: மோகன்
1: பாங்கோ.
2: மோகன் வந்த நேர் அவர் இந்த அரியாலை என் ஊர் சொல்லி சார். நாங்கள் வந்து ஆவரங்கால்.
1: ஆவரங்கால் ஆவண்ணா என்ன
2: ஆவண்ண ஆவன்
1: ஆனாவில் சொல்லும்
2: அரியாலை தான் நம்பிக்கிட்டேன் அவர் இந்த இடத்த சொல்லி தருவார்.
1: எத்தனை இடம் இருக்கு பவான் ஆனாவில்
2: இருக்கேன்னு?
1: எத்தனை இடம் இருக்கு ஊர் பட்டு?
2: பேர் வந்து ஆதவன்.
1: அதுவும் ஆவண்ணாவில் சொல்கிறீங்க?
2: அதுவும் ஆவண்ணாவில் சார். ஓகே, அப்போ நான் திரும்பி வரணேன்.
1: ஓ, ஆனாவில் கொண்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: ஓ வணக்கம் பா. சார் இது
1: என்ன வாங்க?
3: ஆண் பெயர் அஜித். பெண் பெயர் அனுஷியா. பொருள் அவள். இடம் ஆஸ்திரேலியா. மற்றது
1: படம் ஒன்று பாடல் ஒன்று
3: பாடல் அனக்லி
1: உன்னை
3: எடுத்து
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், நான் சுந்தரி.
1: சுந்தரி வாங்க சொல்லுங்க.
4: நம்பர் எழுத்து.
1: சரி, எழுத்து அடுத்த போட்டியில் பங்கொள்ளுங்கோ. எழுத்து ஏற்கனவே சொல்லிட்டோம். சுந்தரிக்கு ஆனா என்ற எழுத்து தெரியாதோ? ஆனா என்ற எழுத்து சொன்னோம். காத்திருங்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருந்த புவி, மதன், வெண்பா, சிவபாலன், இதயன், பவான் முயற்சி செய்திருந்தார். இப்பொழுது இன்னொரு நேர் இணைகின்றார். வணக்கம்.
5: ஏர்லி மார்னிங். வணக்கம் காசி.
1: காசி வாங்க. நித்ரால் எழும்பியாச்சு.
5: இல்ல இதுல கேட்டு
1: சொல்ல போறீங்களோ?
5: அவுதினி.
1: அவுதினி.
5: பெண் பெயர் அமுதன்.
1: அமுதன் வந்துட்டது.
5: அல்புட்டி.
1: அமுதன் சொல்லிட்டோம்.
5: அரைட்டா.
1: வெண்பா சொல்லிட்டா. அமுதன்.
5: இடம் வந்து அல்புட்டி.
1: அல்லப்பட்டி.
5: அங்கலப்பாய். அங்கலப்பாய். அங்கலப்பாய் ஒரு இடம் இருக்கு.
1: சரி, அல்லப்பட்டி சொல்லிட்டீங்க, ஒரு இடம் சொன்னா காணும்.
5: பாடல்
1: உங்களை விருப்ப பாடல் பாடல்ல ஒரு பாட்டு ஒரு படம் சொல்லணும் நீங்க. சரி, உங்களுக்கு போட்டி விளங்குகிற காசு நில்லுங்க.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
8: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-60 49.

0: சொல்லாடுகளம் நிகழ்ச்சியில் இணைந்து இருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லாடுகளம் நிகழ்ச்சியில் யாராவது புதிதாக இணைய விரும்பினால் இணைந்தால் அவர்களுக்கு ஒரு சொல் வழங்கப்படும், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து நேர்கள் பாடல் பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். பாடல் பத்து நிகழ்ச்சியில் பத்து பாடல்கள் கொண்டு வர வேண்டும். அந்த பத்து பாடல்களை நாங்கள் தேர்வு செய்து நேர்களது வாக்களிப்புக்கு விடுவோம். வாக்களிப்புக்கு விட்டு முதலிடங்களை பெறுகின்ற அந்த பாடல்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு தரவரிசை அடிப்படையில் பாடல்கள் ஒலிபரப்பாகும்.
1: என்ன பபடி இயக்கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்
2: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியில் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
1: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
3: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட். 905-270-8800 உதயம் சூப்பர் மார்க்கெட். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்
0: நேர்கள் பாடல் பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். பாடல் பத்து நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் நேர்கள் 3 மணி வரை பாடல்களுடன் இணைந்திருந்து வாக்களிக்கலாம். அதைத் தொடர்ந்து 3 மணியிலிருந்து 4 மணி வரை நாங்கள் பாடல்களுக்கான தரவரிசையின் அடிப்படையில் அவற்றை ஒளிபரப்பு செய்வோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே நாங்கள் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
4: வணக்கம். இது நாத்தியா இருக்கிறது. எப்படி சும்மா இருக்கிறீர்களா?
0: ஓ நலம் ரகு, நன்றி. நீங்கள் நலமா?
4: நலம், நன்றி. இன்று நான் தேர்ந்தெடுக்கும் பாடல் ஒரு சிறப்பான பாடல். 1965 வந்தது ஆனந்தி என்ற படத்தில் தண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்ற பாடல். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும், ஒரு அருமையான பாடல். ஹலோ.
0: ஓ, கல்லிலே தெய்வம் பெறும். சரி, நன்றி. நன்றி ரகு,
4: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்க வெண்பா.
5: உரிமை குரல் படத்துல உரிய கதையெழுத.
0: உரிமை குரல் உளியே கதை எழுது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைப்போம். வணக்கம்.
6: ஓ வணக்கம்.
0: நான்
6: நம் நாடு படத்தில் இருந்து நினைத்ததை நடத்தியை முடிப்பவன் நான் அந்த பாடல் கேட்கலாம். நன்றியா.
0: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான்.
6: தளபதியோ.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். நான் செல்வி.
0: செல்வி வாங்கோ.
7: எனக்கு 3 நம்பர்
0: நம்பர் 3.
7: எனக்கு அதில் வந்து வருஷமெல்லாம் வசந்த படத்திலிருந்து இங்கே அந்த வேணிலா
0: முதல் வந்த நேர்கள் நம்பர் சொல்லியிருந்தேன். வருஷமெல்லாம் வசந்தம் என்ன அதுல இருந்து இங்கே எங்கே அந்த வேணிலாவா?
7: ஆமாம். நன்றி.
0: நன்றி, நன்றி. ஆமாம், நேர்கள் எல்லாம் நம்பர் சொல்லாமல் போயிட்டீர்கள், பரவாயில்லை. இப்பொழுது அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். இது சிவாலன்.
0: சிவாலன் வா.
8: இலக்கம் 5. படம் தேடுகண்டமா பிள்ளை. அதில் டிஎம்எஸ் சுசிலா வண்ணம். மாணிக்க தேரில் மிளகல கிளேசம் மின்னுவதென்ன.
0: தேடி வந்த மாப்பிள்ளை. மாணிக்க தேரில் மிளகத கலசம் மின்னுவது என்ன? என்ன?
8: ஆமாம்.
0: என்ன என்ன ரெண்டு பேரும் இந்த பாடல். நன்றி.
8: நல்ல பாடல்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் பாச. நான் மதன் கழிக்கின்றேன்.
0: மதன் வாங்கோ.
9: எனக்கு 10 நம்பர். பத்து பிள்ளை நம்பர் என்று சொல்ல அந்த பாடல்.
0: வசூல் ராஜா.
9: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
10: பவன்
0: பாங்கோ.
10: எட்டாம் நம்பர்.
0: ஓ, எட்டாம் நம்பர்.
10: படம் வந்து யார் நீ, பாட்டு வந்து பார்வை ஒன்றே போதுமா.
0: பார்வை ஒன்றே போதுமே. சரி, நல்ல பாடு. நன்றி.
10: நன்றி அண்ணா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரில் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
11: வணக்கம். நான் காசி.
0: காசி வாங்க.
11: நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? எனக்கு அந்த படம் தெரியாது. எத்தனை வந்த படம் அது ஞாபகம் இல்லை. இந்த அன்பு வேணும் சேன் கிளந்து என்று தொடங்குது.
0: என்ன இலக்கம்?
11: எனக்கு ஒன்று ஒன்று போயிட்டு இல்லை தானே?
0: ஒன்று போயிட்டு
11: ரெண்டு
0: அதுவும் போயிட்டு.
11: சரி, அப்ப சரி ஏழு
0: போயில்.
11: சரி, பத்து தாங்க.
0: ஏழு போயில், ஏழாம் நம்பர் தான். ஏழு போடலாம்.
11: ஓகே, அப்ப ஏழு தாங்க.
0: பத்து போயிட்டு. சரி,
11: அரைதா ஏழு தாங்க. அன்பின் செய்யறது என்ன படம் அது?
0: மாடி வீட்டுகளை.
11: அரைதா.
0: சரி,
11: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம். யார்?
12: என் பேர் உதயன்.
0: உதயன் வாங்க.
12: ஆமாம். என்ன நம்பர் இருக்குது?
0: இப்போ இருக்கிற நம்பர் ஆறு இருக்குது, ஒன்பது இருக்குது.
12: ஆறு. பலன் உன்னை கூடு என்னை தருவேன் இதுதான் காதலடி. அந்த பாட்டு என்ன படம்ன்றது தெரியல. அதுதான் படமும் தெரியல.
0: சரி,
12: ஓகே, நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
13: வணக்கம். எனக்கு நம்பர் ஒன்பது.
0: அதான் இருக்கிறது படிவா பிடிச்சிட்டிய.
13: படம் நீங்கள் கேட்டவை. பாட்டு அடியே மனம் நில்லண்டா நிக்காதடி.
0: சரி,
13: வாய்ப்புக்கு நன்றி. என்ன
0: சரி, அடியே மனம் நில்லண்டா நிக்காதடி. நன்றி. ஆமாம், பாடல்களை நாங்கள் இப்போது தர இருக்கின்றோம். பத்து பாடல்களும் வந்துவிட்டன.

0: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: நேர்கள் இப்பொழுது வாக்களிக்கும் நேரம். இலக்கம் 1 ஆனந்தி திரைப்படத்தில் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். 2 இலக்கம் 2 உரிமைக்குரல் திரைப்படத்தில் வெளியே கதை எழுது. இலக்கம் 3 இடம்பெற்றிருப்பது வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் எங்கே அந்த வெண்ணிலா என்ற பாடல். இலக்கம் 4 நம் நாடு திரைப்படத்தில் நினைத்ததை நடத்திய முடிப்பவன் நான் தான். இலக்கம் 5 தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவது என்ன. இலக்கம் 6 உன்னைக்கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி உன்னைக்கோடு என்னை தருவேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். இலக்கம் 7 மாடிவிட்டு ஏழை திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்பு என்னும் நல்ல தேன் கலந்து நான் தருவேன் இந்த நல்விருந்தென்ற பாடல். இலக்கம் 8 இடம்பெற்றிருப்பது யார்னி திரைப்படத்தில் பார்வை ஒன்றே போதுமே என்ற பாடல். இலக்கம் 9 நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து அடியே மனம் நில்லு நான் நிற்காதடி. இலக்கம் 10 வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து 10 நம்பர் ஒன்று சொல்லும். இவைதான் இன்றைய 10க்கு 10 நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்கள். பாடல் 10 நிகழ்ச்சியில் நீங்கள் இப்பொழுது வாக்களிக்கும் நேரம். இணைந்து கொண்டு உங்கள் வாக்குகளை அளிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: சரி
4: எனக்கு பிடித்த பாட்டு 4, 6 மற்றது 8.
2: நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம். சிவாலன். இலக்கங்கள் 4, 2, 7, 9 மற்றும் 10.
2: நன்றி
5: நன்றி. வணக்கம்.
2: நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். இது நாத்தியார் கிரகு.
2: ரகுவாங்க.
6: எனது 1 எண் அதாவது பிளக்ஷனி தொடி ராகத்தில் வரும் பாடலை தவிர்த்து கண்ணில் அன்பித்தால் பாடலை தவிர்த்து மற்ற பாடல்களுக்கெல்லாம் எனது வாக்கு.
2: சரி நன்றி
6: நன்றி. வணக்கம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வாங்க
7: பவன்.
2: சரி நன்றி
7: நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். நான் காசி.
2: காசி வாங்க.
8: 10 நல்ல பாட்டு தான். எனக்கு 10, 10, 9 அப்படியே போட்டுவோம்.
2: சரி நன்றி
8: நன்றி நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம். நான் செல்வி.
2: செல்வி வாங்க.
9: எனக்கு வந்து 1, 2, 7, 6, 10.
2: சரி நன்றி. நேர்களும் இணைந்து கொண்டு உங்களது வாக்குகளை பதிவு செய்யலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: வணக்கம். நான் கலியூர் தான் கேட்கிறேன்.
2: வாங்க.
10: 9 நம்பரை தவிர மற்ற பாட்டுகளுக்கு நான் வாக்களிக்கிறேன்.
2: சரி நன்றி
10: வாய்ப்புக்கு நன்றி.
2: ஆமாம், நேர்கள் உங்களது வாக்குகளை 3 மணி வரை பதிவு செய்யலாம். 3 மணியிலிருந்து நாங்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை ஒளிபரப்பு செய்வோம். வணக்கம்.
3: வணக்கம், இது யோகேந்திரன். எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நலம் யோகேந்திரன். நீங்கள் எப்படி?
3: நான் நலம். 5 2 3 8.
2: நன்றி
3: நன்றி, வணக்கம்.
2: நேரம் இப்பொழுது 2:44.
7: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
11: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
12: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-6-7-7-2-0 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358

0: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 1-6-700-2222-J.ca. நேர்கள் பாடல் பத்து நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நிகழ்ச்சியில் முதலாம் இடத்தை பிடித்து ஒழிக்கின்றது நார்த் ஜோக் ரகு கொண்டு வந்த ஆனந்தி திரைப்பட பாடல்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: எவ்ரிதிங் ஓகே நோ ப்ராப்ளம் டிஜினம்
1: பார் கிளம க்ளோசிங் டாட் அடிக்கிற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள் பிரதி
3: செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் டெட் கன்சலிடேஷன் அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: இது வசந்த காலம் மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ் மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.

புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044, 416-888-8044.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
2: வணக்கம் வந்தனம் ஸ்வாகிதம் வெல்கம் நமஸ்தே நமஸ்கார் அஞ்சலியே 101.3 ராச்சி இசையும் தமிழும் சேர்ந்தாச்சு.
3: எங்கும் ஏதிலும் CMR தமிழ் FM 101.3 www.cmr.fm

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் பால் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
1: நேர்கள் 4 தொடக்கம் 5 வரை உங்கள் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165930055 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து நேர்கள் உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைவரிசைகளில்.
2: வணக்கம் வந்தனம் ஸ்வாகிதம் வெல்கம் நமஸ்தே நமஸ்கார் அஞ்சலியே 101.3 இசையும் தமிழும் சேர்ந்தாச்சு.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம். ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: நேர்களை இப்போது முதல் 5 மணி வரை உங்கள் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவது நிறைவேற்றுகின்றார். வணக்கம். நலம் சாசி. என்ன பாடல் சாசி?
1: பாடல்
0: ஒலிக்கிறது. நன்றி நன்றி. நிகழ்ச்சியில்

வாகனத்திற்கு சீசனல் டை சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா. வாங்க.
1: எனக்கு கேப் லைஃப் படத்திலேருந்து முத்தமலையும்
0: பாடல் ஒலிக்கிறது. நன்றி. நிகழ்ச்சியில் உள்ளது

நேர்களை, இந்த வேளையில் செய்தி சுருக்கம் பார்த்துவிட்டு நாங்கள் பாடலுடன் தொடர்ந்து இணைந்திருப்போம். நேரம் இப்பொழுது சரியாக 4:07. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும்.

ஈழத்தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் இனவழிப்பை நினைவுகூரும் வகையில் மே 18 தேதியை முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நாளாக தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுமாறு தமிழகத்தின் புதிய முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP கோரிக்கை விடுத்துள்ளார். மோட்டார் வாகனங்களுக்கான காப்புறுதி சான்றிதழ்களுக்கு பதிலாக டிஜிட்டல் மோட்டார் காப்புறுதி அட்டைகளை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 500 யூனிட்களுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு அளிக்கப்படும் 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பால்டிக் கடலில் ரஷ்யாவின் தலையீடு எதிர்காலத்தில் கனடாவின் உயர் வடக்கு பகுதிகளில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்களின் முன்னோட்டமாக இருக்கக்கூடும் என்று ஐரோப்பிய அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். லெபனான் எல்லை அருகே நடைபெற்ற போர் நடவடிக்கைகளின் போது இராணுவத்தில் வாகன ஓட்டுநராக பணியாற்றி வந்த 47 வயதான படைவீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக ஆஸ்திரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது. செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-465-4661-416-465-4765-4761-4665-4661.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
3: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்.
4: பேசுவதா?
3: வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். தேவகுமார் நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ நலம் தேவகுமார், நலம் நலம், நன்றி. நீங்கள் எப்படி?
4: உறவுகள் எல்லாம் நலமா இருக்கீங்களா?
3: எங்க இருந்து பேசுறீங்க தேவகுமார்?
4: நான் சுவிட்சர்லாந்து
3: சுவிஸுக்கு போயிட்டீங்க?
4: பழைய நாட்டுக்கு வந்தாச்சு.

0: அப்போ ஓகே, அப்போ பார்க்கலாம்.
1: சரி சரி, இப்போ எத்தனை மணி சுவிஸ்ல?
0: இப்போ 10:30 என்ன
1: காலையா?
0: ஆ காலையில்.
1: சரி, என்ன பாடல் எழுதுவோமா?
0: எனக்கு இன்றைக்கு கரப்பு படத்துலேருந்து இந்த சிலம்பரசன் பாடின பாடல் தாங்க.
1: சரி,
0: சிலம்பரசன். நன்றி, நன்றி வாய்ப்புக்கு. நன்றி அண்ணா. அனைவரும் நாட்டில் இருக்கோ, மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி.

0: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
1: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் சீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: ஸ்காப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய

வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்த நாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்கார்பரோ, 416-335-3334, 416-335-3334.

0: நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம். ஓ நலம் செல்வி, நன்றி. நீங்க நலந்தானே? என்ன பாடு நீங்க கதைக்கிற விளங்கியில என்ன பாடல் வேணும்?
1: கண்டேன் குழந்தை கல்வி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் GTA கிரெடிட்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிபிரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
2: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மகன் வைக்கின்றேன்.
2: சொல்லுங்க.
3: இந்த பாட்டை கேட்போம், அழகிய தமிழ் மக நவ, அந்த பாட்டை கேட்போம்.
2: பாடல் ஒலிக்கு நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரையை முனைப்போம். வணக்கம்.
4: வணக்கம், நான் பேசுறேன்.
2: சொல்லுங்க கண்ணன்.
5: நன்றி இழந்த வணக்கம். தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும் தரிகிடத்தும்.
2: சரி, அந்த பாடல் மொழிக்கும் நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
5: நன்றியுடன் மீண்டும் சந்திக்கலாம்.
2: ஆமாம், நிகழ்ச்சியில் ஏனைய நேர்கள் காத்திருங்கள். இந்த 3 நேர்களது பாடல்களும் ஒளிபரப்பாகும். அதன் பின் உங்கள் பாடலை இணைத்துக் கொள்வோம்.
1: Asian Textiles in Maverim Mega Sale. Worldwide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155 416-268-0155.
0: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
1: செல்லம் இல்லடா செல்வம்.
0: சரி சரி.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சூ சார்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம், நான் ராம் கதைக்கிறேன்.
4: ஓ ராம், வாங்க. வணக்கம். என்ன பாடம்?
5: நான் வந்து புதிய சென்ற படத்திலிருந்து செந்தலிலிருந்து

நேர்களை, அந்த பாடலுடன் நானும் விடைபெற நேரம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் ராம் பிரசன் இணைந்து கொள்வார். 5 மணி தொடக்கம் 9 மணி வரை நிகழ்ச்சிகளுடன் நேர்கள் இணைந்திருக்கலாம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளில் இணைந்திருந்த அத்தனை நேர் உள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களுடன் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் எஸ் எஸ் வாசன். நன்றி, வணக்கம்.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நன்றி வாசன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காற்றலையில் தொடர்ந்து நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமாபாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை தமிழரசுக் கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இயங்கும் என்று தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. டொரண்டோ நகரமன்ற சபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேல் தான் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தன் மீதான குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ள முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹண்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் பிரிட்டிஷ் நாட்டவர் ஒருவருக்கு உதவுவதற்காக பிரிட்டிஷ் ராணுவ மருத்துவப் பிரிவினர் அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் டஹன்வோ மூலம் பரசூட்டத்தில் தரையிறங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இலங்கை செய்திகள்.
0: 2026 ஆண்டின் இரண்டாவது காலாண்டுக்கான மின்சார சட்டத்திருத்தத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த புதிய கட்டண முறைமை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் மின் உற்பத்திக்கான செலவுகள் உயர்ந்திருப்பதனால் ஏற்பட்டிருக்கின்ற சுமார் 38 பில்லியன் ரூபாய் வருவாய் இழப்பை சரி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் மீதான சுமையை குறைக்கும் பொருட்டு அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த மானிய சலுகை எதிர்வரும் செப்டம்பர் 30 வரை அமுலில் இருக்கும். மாதந்தோறும் 180 அலகுகள் வரை மின்சாரத்தை பயன்படுத்தும் சாதாரண வீட்டு நுகர்வோருக்கு எந்தவித கட்டண அதிகரிப்பும் மேற்கொள்ளப்படாது என்றும், எனினும் 210 அலகுகளுக்கு மேல் பயன்படுத்தும் நுகர்வோருக்கான கட்டணங்கள் பயன்பாட்டு அளவுக்கு ஏற்ப அதிகரிக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத ஸ்தாபனங்கள் 180 அலகுகள் வரையிலான பயன்பாட்டுக்கு கட்டண அதிகரிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேற்பட்ட பயன்பாட்டுக்கு பிரிவுகளுக்கு கட்டணம் உயர்வு அமுலாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழிற்சாலைகளுக்கு பாதிப்புகள் இல்லாத போதிலும் பாரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு சுமார் 18% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா மருத்துவமனையின் மருத்துவக் களஞ்சியத்தில் கடந்த 9 அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் துரித நடவடிக்கையின் கீழ் கொழும்பு மத்திய மருந்து களஞ்சியத்திலிருந்து 3 பார ஊர்திகள் மூலம் மருந்துகள் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் டி சத்யமூர்த்தி இதனை தெரிவித்திருக்கின்றார். அத்துடன் கொண்டு செல்லப்பட்ட அனைத்து மருந்துகளும் புதிதாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மருந்துவ களஞ்சியத்தில் பாதுகாப்பாக இறக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் நாளை முதல் சகல சேவைகளும் வழமைபோன்று இடம்பெறும் என்று யாழ் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற சி ஜோசப் விஜய்க்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக தமிழ்த் தேசிய பேரவை தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதோடு முக்கிய கோரிக்கை அடங்கிய கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. ஈழத்தமிழ் மக்கள் மீதான அடக்குமுறைகளை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் மே 18 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளாக உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். இந்த சூழலில் புதிய முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக அரசாங்கம் தனது 1வது சட்டசபை கூட்டத்தொடரிலேயே ஈழத்தமிழர் விவகாரம் குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைதளம் ஊடாக அவர் வாழ்த்தினை தெரிவித்தார். இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சாணக்கியன் ராசமாணிக்கம் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதேபோன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ஸ்ரீநேசன் துரைராசா ரவிகரன் ஆகியோரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றனர்.
1: இந்திய செய்திகள்.
0: த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இயங்கும் என்று தமிழ்நாடு அரசாணை வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டிருக்கின்ற செய்திக்குறிப்பில் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயற்படக்கூடிய சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்படும். ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு உதவிடும் வகையில் இந்த படையினரின் இருப்பை வெளிப்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகள் மூலம் பெண்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தவும் இந்த சிறப்பு படையை போதுமான ஆளிநகர்கள், பணியாளர்கள் மற்றும் அதிநவீன வசதிகளோடு மாநிலம் முழுவதிலும் உருவாக்க திட்டமிட்டப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சரின் அறிவிப்பினை தொடர்ந்து காவல்துறை இயக்குநர், காவல்படை தலைவர் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு உத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்காக கொண்டு செயற்படக்கூடியதாக இந்த திட்டம் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சிறப்பு படையினரின் செயற்பாடுகள் குறித்தும் அவர் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். புதிய அரசுக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற விஜய்க்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்ற தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தமது கடமைகளை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். 17வது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றும் பெரிய பொறுப்பை தனக்கு வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின், கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சட்டமன்றம், மக்கள் மன்றம் மற்றும் சமூக ஊடகங்கள் என அனைத்து தளங்களிலும் மக்களின் குரலை எதிரொலிக்கும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக தங்கள் தரப்பு செயல்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அரசின் செயற்பாடுகள் குறித்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்ற அவர், ஒரு எதிர்க்கட்சியாக இல்லாமல் நல்ல எதிர்க்கட்சியாக செயல்பட்டு மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக தாங்கள் இருக்க உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். மக்கள் தன் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு 100% உண்மையாக இருப்பேன் என்றும், இந்த புதிய பொறுப்பிற்காக கடுமையாக உழைக்க இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தனது அறிக்கையில் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: டொரண்டோ நகரசபை உறுப்பினர் ஒருவர் தான் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக, தன் மீது குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ள முயன்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஸ்காப்ரூ சவுத் வெஸ்ட் வோட் 20 பிரதிநிதித்துவப்படுத்தும் பார்த்தி கந்தவள் தனது பல்வேறு சமூக ஊடக தளங்களில் பதிவிடப்பட்ட ஒரு பதிவில் தன் மீதான குற்றச்சாட்டுகளைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஒரு விசாரணையை ஆரம்பித்திருப்பதாக அறிந்து தான் ஆச்சரியமடைந்ததாக தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு கடினமான செய்தி என்பதனை தான் உணர்வதாகவும், மேலும் இந்த சூழ்நிலையை விரைவில் தீர்க்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்காப்ரூ சவுத் வெஸ்ட் மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக தான் கடுமையாக உழைத்ததாகவும், அதைத்தான் மிகவும் மதிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். நவம்பர் 2023 இடைத்தேர்தலில் டொரண்டோ நகர சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் டொரண்டோ மாவட்ட பாடசாலை வாரியத்தின் முன்னாள் அறங்காவலருமான கந்தவள் தான் மிக உயர்ந்த நெறிமுறைகள் மற்றும் நேர்மையின் தரங்களை பேண முயன்றதாகவும், அதற்கு மாறாக கூறப்படும் எந்தவொரு குற்றச்சாட்டுக்கும் பதிலளிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். விசாரணை மற்றும் குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து தான் இன்னும் மேலும் அறிந்து கொண்டு வருவதாக கூறியிருக்கின்ற அவர், முடிந்தவரை கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டெல்டாவில் போக்குவரத்து வீதி சமிக்கையில் இருந்து மோட்டார் சைக்கிள் அந்தரத்தில் தொங்கிய விபத்தில் அதன் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை ஸ்காட் வீதியின் 7100 பிளாக்கில் இந்த விபத்து இடம்பெற்றதற்கு காவல்துறையினர் சென்றதாகவும் காவல்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாத ஆனால் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாகவும், மற்றொரு வாகனத்தின் ஓட்டுநருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: உலகச் செய்திகள்.
1: மேற்காசியாவில் அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக முக்கிய கப்பல்கள் திமிங்கிலங்களின் வாழ்விடங்கள் வழியாக திருப்பி விடப்படுவதனால் தென்னாப்பிரிக்காவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ள திமிங்கிலங்களுக்கு ஆபத்தை எதிர்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. புதிய ஆய்வின்படி 2023 ஆண்டின் பிற்பகுதியிலிருந்து செங்கடல் மற்றும் சூயஸ் கால்வாயில் இருந்து கடல் போக்குவரத்து திசை திருப்பப்பட்டிருப்பதனால் தென்னாப்பிரிக்காவுக்கு அருகில் கப்பல்கள் திமிங்கிலங்கள் மீது மோதும் வாய்ப்பு கணிசமாக அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதம் இடம்பெற்ற சர்வதேச திமிங்கில ஆணையத்தின் கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் தென்னாப்பிரிக்காவின் தென்மேற்கு கடற்கரையானது உலகளவில் குறிப்பிடத்தக்க திமிங்கிலங்கள் கூட்டமாக இருப்பதற்கு உகந்த இடமாக இருப்பதாகவும் வளர்ந்து வரும் கப்பல் போக்குவரத்து வழித்தடமாக அது செயற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமிங்கிலங்களின் வாழ்விடங்களுக்கும் வணிக கப்பல்களின் கடல் வழித்தடங்களுக்கும் இடையே உள்ள இந்த பரந்த இடம் சார்ந்த ஒன்றிணைப்பு மோதல்களின் அபாயத்தை அதிகரித்திருப்பதாக அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் இருந்து மிகவும் தொலைதூரமாக மனிதர்கள் வாழும் தீவான ட்ரிஸ்டன் டா ஹுவாஹா தீவில் ஹண்டா வைரஸ் தொற்று பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பிரித்தானிய இராணுவத்தின் பாராசூட் வீரர்கள் மற்றும் மருத்துவக் குழுவினர் வான்வழியாக குதித்து அவசர உதவிகளை வழங்கியிருக்கின்றனர். இதன்படி பிரித்தானிய வரலாற்றில் முதல் முறையாக மனிதாபிமான உதவி மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்குவதற்காக இராணுவ மருத்துவக் குழு பாராசூட் மூலம் தரையிறங்கியிருக்கின்றது. 16 வான்வழி தாக்குதல்கள், படையைச் சேர்ந்த 6 பாராசூட் வீரர்கள் மற்றும் 2 இராணுவ மருத்துவர்கள் இந்த சவாலான பணியில் ஈடுபட்டனர். பிரித்தானியாவின் ஆக்ஸ்போர்ட் ஷேரில் இருக்கின்ற தளத்திலிருந்து புறப்பட்ட RAF A400M ரக விமானம் இந்த தீவுக்கு சுமார் 10,000 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இலக்கை அடைந்திருக்கின்றது. ஏப்ரல் 13 தேதி முதல் 15 தேதி வரை இந்த தீவில் நங்கூரமிடப்பட்டிருக்கின்ற சுற்றுலா பயணி ஒருவருக்கு ஹண்டா வைரஸ் உறுதி செய்யப்பட்டதை அடுத்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2026 ஆண்டின் 2வது காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தத்திற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருக்கின்றது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை தமிழரசுக் கட்சியினர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜயின் நேரடி கண்காணிப்பில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை இயங்கும் என்று தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ நகரசபை உறுப்பினர் பார்த்தி கந்தவேள் தான் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தன் மீதான குற்றச்சாட்டுகளின் தன்மை குறித்து மேலும் அறிந்து கொள்ள முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹண்டா வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகப்படும் பிரிட்டிஷ் நாட்டவர் ஒருவருக்கு உதவுவதற்காக பிரிட்டிஷ் இராணுவ மருத்துவ படைப்பிரிவு அட்லாண்டிக் தீவான ட்ரிஸ்டன் டா ஹுன்ஹாவில் பாராசூட் மூலம் தரையிறங்கியிருக்கின்றது.

0: ഇത് വസന്തകാലം മൈ മെക്കാനിക് ഓട്ടോ ആൻഡ് ടയർ ഓൾ ചേഞ്ച് ബ്രേക്സ് സസ്പെൻഷൻ മുതൽ ഫുൾ വെഹിക്കിൾ സേഫ്റ്റി ഇൻസ്പെക്ഷൻ വരെ ഓതറൈസ്ഡ് മിച്ചലിൻ ടയർ ഡീലർ ടോപ് ബ്രാൻഡ്സ്ക്ക് ബെസ്റ്റ് പ്രൈസ് മേലും കുറിപ്പിട്ട കാലത്തേക്ക് $200 വരെ ടയർ റീബേറ്റ് ഉങ്കൾ ഇൻഷുറൻസ് ഉടൻ നേരടിയാക പേസി ബോഡി ആൻഡ് കൊളിഷൻ റിപ്പയർസ് മാർക്കം മിഡ്ലൻ ആൻഡ് സ്റ്റീൽസ് 905-946-1000 സ്കാബ്രൂ മിഡ്ലൻ ആൻഡ് എൽസ്മിയർ 416-757-1000 മൈ മെക്കാനിക് ഓട്ടോ.ca
1: Veggies fresher, price better, delivery faster. Answer enna theriyuma? Maple Grocery dhaan. Ungal kudumbathukku suthamana mattum tharamana kaigari maliga porukal thevaippadugiradha Maple Grocery.
0: 9699 James Street, Maple.
1: 905-417-6069.
0: Online il shopping seiyalam. Toronto vil 30 nimidathirkul free home delivery. maplegroceries.ca 905-417-6069 புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம் தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753 Lotus Funeral and Cremation.com

5:18 தொடர்ந்து நேர்கள் இறையோசை நிகழ்ச்சியினை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 7°C முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 15 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 13°C, குறைந்த வெப்பநிலை 2°C, மழைக்கான சாத்தியக்கூறுகள் 30% தென்படுகின்றன. இறையோசை நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க அளவட்டி பிரசன்னா குழுவினர் பாடும் பக்திகானம் ஒலிபரப்பு.

கிருஷ்ணராஜ் பாடிய கிறிஸ்தவ கீதம் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இறையோசை நிகழ்ச்சி. இன்று இறையோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிப்பது இஸ்லாமிய கீதம்.

0: நேர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். விளம்பரங்களை தொடர்ந்து விடியல் கேட்கலாம். 5:35.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
2: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-2-4-5-6-5-5-5.
2: Working for you.
3: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டு காத்தா சாப்பிட வர போய் கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறேன். டீன்கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
5: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: 905-270-8800.
5: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் விழுந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதையை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

யானையும் பாம்பும் காலகாலமாக தன் எதிரியை நினைவில் வைத்திருந்து பழிவாங்கும் என்று சொல்வார்கள். நம்மிலும் இப்படி பலர் இருக்கின்றார்கள். வெட்டு குத்து என்று மிதமின்றி நிலைக்கு போகாவிட்டாலும் ஒத்துழைக்க மறுப்பது, முகத்தை திருப்பிக் கொள்வது, எதிர் நடவடிக்கைகளில் இறங்குவது, விரோதத்தை வளர்க்கும் செயல்களில் முனைவது என்று இப்படி இறங்கிவிடுகின்றார்கள். இவையெல்லாம் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சியை அழித்து விடுவதை இவர்கள் ஏனோ உணர்வதில்லை. நேற்று நம்மை சுற்றிய இருவரோடு ஒரு வருத்தப்படும் படியான நிகழ்ச்சி, ஒரு காரசாரமான வாக்குவாதம், அதையும் மீறி ஒரு சண்டை என்று வைத்துக் கொள்வோம். மறுநாள் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது தானே பெரும்பாலும் மனித இயல்பு. இது கூடாது. உணர்ச்சி வசப்படும் நேரத்தில் பலவீனமான நொடிகளில் மனிதர்கள் தவறு செய்வதுண்டு. அந்த தவறு நம்முடையதாகவும் இருக்கலாம், எதிர் தரப்பினருடையதாகவும் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பெரிதுபடுத்தி நாள் கணக்கிலும் வாரக்கணக்கிலும் தொடர்ந்து விரோதம் பாராட்டுவது அர்த்தமற்றது. தினம் தினம் சந்திக்கின்றவர்கள், இரத்த உறவுகள், நிரந்தர தொடர்புள்ளவர்கள் ஆகியவர்களோடு நாம் என்றென்றைக்கும் சுமூகமான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கின்றோம். காரணம், நம் வாழ்வும் உலகமும் இவர்களை சுற்றியதுதான். இவர்களை விரோதித்துக் கொண்டு வாழ்ந்து விடலாம், ஆனால் மன நிம்மதி மகிழ்ச்சி இரண்டும் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்டுவிடும். இது பிள்ளைப்பூச்சிகளை வயிற்றில் கட்டிக்கொண்டு வாழ்வதை போன்றது. எனவே சம்பவம் நடந்து முடிந்து பல நாள் கழித்து யார் மீது தவறு என்று ஆராய்ச்சியில் இறங்காமல் வேறு வழியின்றி முன்பு போல் சுமூகமாக பழகுகின்ற அந்த எல்லைகளிடையே பெரிய இடைவெளி வேண்டவே வேண்டாம். அதாவது, வாரக்கணக்கில் வளர்க்கும் வருத்தத்தை, கோபத்தை மறுநாள் விடியலின் போதே விட்டுவிட வேண்டும். நேற்று நடந்தது ஏதோ இரவில் கனவில் வந்து கெட்ட சம்பவமாய் நினைத்து மறந்துவிட வேண்டும். அதை விட்டு முகத்தை சுருக்குவதும் தொடர்புகளை பலவீனப்படுத்துவதும், ஓஹோ நீ அப்படியா, நான் இப்படி என்று மாற்றி மாற்றி விரோதத்தை பன்மடங்காக்குவதும் பொருள் புதிந்த செயல்களாக தெரியவில்லை. நேற்று ஒன்றுமே நடக்காதது போல் இன்று நடந்து கொள்வதில் உள்ள பலன்கள் என்ன தெரியுமா? நேற்றைய நிகழ்ச்சியில் தவறு நம்முடையதாக இருந்தால் அதை நாம் உணர்ந்து வருந்தியதாக இருக்கும். தவறு அவர்களுடையதாக இருந்தால் அதை நாம் மறந்து மன்னித்ததாக இருக்கும். நேற்றைய சம்பவங்களில் தவறு கண்டுபிடித்து பல நாள் அதை மனதிலே வைத்துக் கொண்டு விரோத பார்வை பார்த்தால் நம்முடைய எதிர்பார்ப்பு தராசிற்கே நாமே மிஞ்ச மாட்டோம். நல்லது நீர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.

இன்று பிறந்தநாள் திருமணநாளை கொண்டாடுகின்ற சிஎம்ஆர் டிவிஐ நேர்கள் அனைவருக்கும் எமது பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்வடைகின்றோம். அதிகாலை ஒலிபரப்பில் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் அதிகாலை 5:43.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 இருந்து 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நேர்மதிகாலை 5:51.
2: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் வந்துச்சு. நம்ம
3: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
4: பிரதி செல்வம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
5: முதியோர்
6: பராமரிப்பு மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677.
7: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.

நேரம் அதிகாலை 6 மணி. FM 101.3 சேமார் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நேர்கள் காற்றலையில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: இனி உற்சாகம் தரும் காலை வேளையில் உங்கள் அனைவரையும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. புலந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் லேசான மழையை காணக்கூடியதாக இருக்கின்றது. மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நயினாதீவு ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 அடி உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடரான வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தியகரா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பது மட்டுமல்லாது வடமாகாண கல்வியை முழுமையாக சிதைக்கும் நிகழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு வடமாகாண ஆளுநர் உடந்தையாக இருக்கின்றார் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபசெயலாளர் தீபன் திலீசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையினை கருத்தில் கொண்டு தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த பாதையில் 2 ஜெலட்டின் குச்சிகள் சிக்கியுள்ளமை தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய மண்டல காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படிதான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருக்கின்றார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அதில் புதிதாக 6 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நவீன காலத்தில் மக்களும் அரசாங்கங்களும் எதிர்கொண்டு வரும் கவலைகளுக்கு ஒரு தீர்வாக கனடா புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டுமென்றும் பழைய நிறுவனங்களை மறுவடிவமைக்க வேண்டுமென்றும் பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் ஒன்டாரியோ லிபரல் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முயற்சியில் போட்டியிட்ட லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எர்ஸ்கின் ஸ்மித் தோல்வியுற்றிருக்கின்றார். மத்திய அரசின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு இதுவரை பரிந்துரைக்கப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களின் பட்டியலில் கனடாவின் வடக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த திட்டங்களே மிக அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகளை இலக்காக கொண்ட புதிய தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹங்கேரியுடன் தொடர்புடைய பல மாதகால தடைகளுக்கு பிறகு ஒரு அரசியல் உடன்பாடு எட்டப்படலாம் என்று அந்த அமைப்பின் உயர் தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போர் இன்னமும் முடிவடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பு அந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். காசா நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்ததைத் தொடர்ந்து அதில் பயணித்த 2 வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேல் நாடு கடத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு உரிமைக்குழு இந்த நடவடிக்கையை ஒரு குடிமக்கள் பணியின் மீதான தண்டனை தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றது. லெபனானைச் சேர்ந்த போராளி அமைப்பான ஹெஸ்புல்லா ஃபைதர் அல் ஃபஹானி பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அமைந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ நிலையை தங்கள் போராளிகள் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
3: நேரம் காலை 6:10 சிஎம்ஆர் தமிழ் FM-இல் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நேரம் காலை 6:15 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றதாக

விஜய் பூங்கொடுத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தியதாகவும், அடுத்து மு க ஸ்டாலினும் பொன்னாடையை போர்த்தி முதலமைச்சர் விஜய்க்கு தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய அமைச்சர்களும் இந்த சந்திப்பின் போது அந்த இல்லத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று இப்பொழுது விஜய் தொடர்ந்து அரசியல் தலைவர்களை சந்திக்க இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களையும் அவர் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
2: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 12ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் பிரவீன் ஸ்ரீனிவாசன் மற்றும் விஜிதா மயில்வாகனம். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டு

0: கேட்டும் மகிழலாம் அப்படின்ற. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான 10 வார கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முன்வைக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தின் பதிலை நிராகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் அளித்திருக்கின்ற பதில் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக நாடுகளுக்கிடையிலான பதட்டம் மேலும் அதிகரித்திருப்பதோடு சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயினுடைய விலையும் கணிசமாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் மூலமாக மத்தியஸ்தம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட ஈரானினுடைய பதிலை பரிசீலித்திருக்கின்ற ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தனக்கு இது பிடிக்கவில்லை என்று தெரிவித்திருப்பதோடு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். போரின் காரணமாக கடந்த சில வாரங்களாக ஹோமூஸ் நீரிணை பகுதியில் கடுமையான பதட்ட நிலை நீடித்து வருகின்றது. அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் இந்த முக்கிய கடல் பாதை தொடர்ந்து முடக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கின்றது என்ற அச்சத்தில் இப்பொழுது பிரெண்ட் ரக மசகு எண்ணெயினுடைய விலை இன்று காலை முதல் வேகமாக உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் தன்னுடைய பதிவில் அமெரிக்க கடற்படை முற்றுகையை நீக்க வேண்டும் என்றும் முடக்கப்பட்ட இந்த நீரிணையை விடுவிக்க வேண்டும் என்றும் மற்றும் லெபனான் உட்பட்ட பகுதிகளில் போரை நிறுத்த வேண்டும் போன்ற பல நிபந்தனைகளை முன்வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் போரை நிறுத்திவிட்டு பின்னர் ஏனைய விவரங்களை பேசலாம் என்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான நிபந்தனைகளை கூடுதலாக வைத்திருப்பதே இந்த பேச்சுவார்த்தையினுடைய முறிவுக்கு காரணமாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் இந்த வாரம் சீனாவுக்கு பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அங்கு சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடனான சந்திப்பில் மத்திய கிழக்கு நிலைமை குறித்து முக்கிய ஆலோசனைகள் நடைபெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் 2 நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த வாய்ப்புகள் குறைந்து வருவதன் காரணமாக வளைகுடா பகுதியில் மீண்டும் போர் பதட்டம் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: நயினாதீவு ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 அடி உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு 2 நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடரான வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தியகரா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பது மட்டுமல்லாது வடமாகாண கல்வியை முழுமையாக சிதைக்கும் நிகழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு வடமாகாண ஆளுநர் உடந்தையாக இருக்கின்றார் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபசெயலாளர் தீபன் திலீசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையினை கருத்தில் கொண்டு தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த பாதையில் 2 ஜெலட்டின் குச்சிகள் சிக்கியுள்ளமை தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய மண்டல காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படிதான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருக்கின்றார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அதில் புதிதாக 6 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நவீன காலத்தில் மக்களும் அரசாங்கங்களும் எதிர்கொண்டு வரும் கவலைகளுக்கு ஒரு தீர்வாக கனடா புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டுமென்றும் பழைய நிறுவனங்களை மறுவடிவமைக்க வேண்டுமென்றும் பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் ஒன்டாரியோ லிபரல் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முயற்சியில் போட்டியிட்ட லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எர்ஸ்கின் ஸ்மித் தோல்வியுற்றிருக்கின்றார். மத்திய அரசின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு இதுவரை பரிந்துரைக்கப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களின் பட்டியலில் கனடாவின் வடக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த திட்டங்களே மிக அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகளை இலக்காக கொண்ட புதிய தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹங்கேரியுடன் தொடர்புடைய பல மாதகால தடைகளுக்கு பிறகு ஒரு அரசியல் உடன்பாடு எட்டப்படலாம் என்று அந்த அமைப்பின் உயர் தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போர் இன்னமும் முடிவடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பு அந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியிருக்கின்றார். காசா நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்ததைத் தொடர்ந்து அதில் பயணித்த 2 வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேல் நாடு கடத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு உரிமைக்குழு இந்த நடவடிக்கையை ஒரு குடிமக்கள் பணியின் மீதான தண்டனை தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றது. லெபனானைச் சேர்ந்த போராளி அமைப்பான ஹெஸ்புல்லா ஃபைதர் அல் ஃபஹானி பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அமைந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ நிலையை தங்கள் போராளிகள் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.

0: 6:39 முகில் கூட்டத்தோடு சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் காணப்படும். தற்பொழுது வெப்பநிலை 6°C. காற்று வடக்கு திசை நோக்கி மணிக்கு 13 km வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடி வெப்பநிலை 13°C, குறைந்த வெப்பநிலை 2°C. மழைக்கான வாய்ப்புகளும் தென்படுவதாக வானிலை அவதான நிலையம் அறிவித்திருக்கின்றது.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஆறுமணியின் 47 நிமிடம். 7 மணிக்கு இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை நேர்கள் கேட்கலாம்.
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
1: Nissan Head to Head Event. இப்பொழுது Morningside Nissanல் Approval Creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 Financeல் Demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் Free Oil and Filter Change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் Approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன திரைப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334. ஆறு மணி 55 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: கொழும்பு, கோட்டை மற்றும் காங்கேசந்துறை ஆகிய இடங்களுக்கு இடையிலான யாழ்தேவி தொடருந்து சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி ஒவ்வொரு வாரமும் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடருந்து பயணிக்கும். காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த யாழ்தேவி தொடருந்தானது குளிரூட்டப்பட்ட 4 முதல் வகுப்பு பெட்டிகளை கொண்டிருப்பதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அத்துடன் இந்த தொடருந்துக்கான ஆசனங்களை முன்கூட்டியே ஒதுக்கீடு செய்யும் வசதிகளும் பயணிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தெனியாய கல்வி வலைய மாணவர்களின் பெற்றோர்களிடம் விசேட கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மாத்திரை தெனியாய கல்வி வலையத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களிடையே பரவி வருகின்ற காய்ச்சல் நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த 4 பிரதான பாடசாலைகளையும் இன்றும் மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களுக்கும் தொடர்ந்து மூடுவதற்கு சுகாதார கல்வி அதிகாரிகள் தீர்மானித்திருக்கின்றனர். இதற்கமைய தெனியாய மத்திய கல்லூரி, தெனியாய ராஜபக்ச மகாவித்யாலயம், தெனியாய புனித மேத்யூ வித்தியாலயம் மற்றும் பல்லேகம சித்தாந்த வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தமது பிள்ளைகளை மேலதிக வகுப்புகளுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு தெனியாய கல்வி வலைய மாணவர்களின் பெற்றோர்களிடம் சுகாதார அதிகாரிகள் விசேட கோரிக்கையாக விடுத்திருக்கின்றனர். இதேவேளை குறித்த காய்ச்சல் நிலைமை தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக கொழும்பிலிருந்து சென்றிருக்கின்ற விசேட மருத்துவக் குழுவினர் தெனியாய பகுதிகளில் தமது முதல்கட்ட பரிசோதனைகளை தற்பொழுது ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிர்வாக நடைமுறைகளின் போது சமர்ப்பிக்கப்படும் திருமண சான்றிதழ் ஒன்றின் செல்லுபடியாகும் தன்மை அல்லது அதன் சட்டப்பூர்வ நிலை குறித்து கேள்வி எழுப்பவோ அல்லது தீர்மானிக்கவோ எந்தவொரு நிர்வாக அதிகாரிக்கும் அல்லது அரச திணைக்களத்திற்கும் அதிகாரம் இல்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது. அனுராதபுரம் கலன் பிந்துநேவ பகுதியைச் சேர்ந்த அஷில ரணசிங்க என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட நீதிப்பேராணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனுதாரரின் தந்தை மற்றும் சிற்றென்னை வசம் இருந்த அரச காணியொன்றின் நீண்டகால குத்தகை உரிமையை பெறுவதற்கு அவர் விண்ணப்பித்திருந்தார். எனினும் மனுதாரரின் தந்தை தனது முதல் மனைவியை முறையாக விவாகரத்து செய்த பின்னரே 2வது திருமணம் செய்து கொண்டாரா என்பது குறித்து கேள்வி எழுப்பிய அதிகாரிகள் 2வது திருமணம் செல்லுபடியாகாது என கூறி மனுதாரரின் விண்ணப்பத்தை நிராகரித்தனர். நீதியரசர்கள் குழாம் இந்த மனுவை விசாரணை செய்தமை இதன்போது நீதியரசர் ஆதித்ய பெட்டபெந்திக்கே பின்வரும் முக்கிய விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஒரு திருமணத்தின் செல்லுபடியாகும் தன்மை இல்லாமை அல்லது விவாகரத்து குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் குடும்ப நீதிமன்றங்களுக்கு மாத்திரமே உள்ளது என்றும் திருமணப்பதிவு கட்டளைச் சட்டத்தின் 52வது பிரிவின்படி ஒரு திருமணச் சான்றிதழ் என்பது அந்த திருமணம் சட்டபூர்வமாக இடம்பெற்றதற்கான முன்னிலை சான்றாகும் என்றும் தெரிவித்தார். ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு அல்லது அறிவித்தல் இல்லாத நிலையில் ஒரு திருமணச் சான்றிதழை போலியானது என்றோ அல்லது செல்லுபடியற்றது என்றோ தீர்மானிக்க நிர்வாக அதிகாரிகளுக்கு எந்தவித சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை. அத்துடன் இயற்கை நீதியின் கோட்பாடுகளுக்கிணங்க புதிய விசாரணையை நடத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. இலங்கையின் சுகாதார கட்டமைப்பு தேவைகளுக்கேற்ப மருத்துவ பயிற்சியை சீரமைக்கும் நோக்கில் மருத்துவக் கல்விக்கான தேசிய கொள்கை ஒன்றை வகுப்பதற்காக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் தற்பொழுது மருத்துவக் கல்விக்கென உத்தியோகபூர்வமான தேசிய கொள்கை எதுவும் நடைமுறையில் இல்லாத நிலையிலேயே இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கல்வித்துறை, சுகாதார அமைச்சு, மருத்துவ நிபுணர்கள், தொழிற்சங்கங்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் உட்பட்ட மருத்துவக் கல்வியுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கி பரந்த பிரதித்துவத்தை இந்த குழு செயற்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தேசிய சுகாதார கட்டமைப்பின் தேவைகளுடன் இணங்கி போகக்கூடிய ஒரு கொள்கையை உருவாக்குவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இந்த குழுவுக்கான உத்தியோகபூர்வ நியமன கடிதங்கள் கிடைக்கப்பெற்றதும் தேசிய கொள்கையை வகுப்பதற்கான பணிகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் முதலாவதாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் சட்டமன்ற உறுப்பினராக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். முதலமைச்சர் விஜயை தொடர்ந்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். இவரைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனிடையே முதலமைச்சராக நேற்று பதவியேற்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக என பதவியேற்றுக் கொண்ட விஜய் இன்று சட்டப்பேரவையில் உறுப்பினராக பதவியேற்கும் பொழுது உளமாற உறுதி கூறுகின்றேன் என்று கூறி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட்ட திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் உளமாற என்று கூறியே உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். மேற்கு ஆசியாவில் நிலவும் பதட்டமான சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடியை கருத்தில் கொண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் பொது போக்குவரத்து, மின்சார வாகனங்கள் மற்றும் வாகன பகிர்வு முறைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்று ஹைதராபாத்தில் இடம்பெற்ற பொது நிகழ்ச்சியொன்றில் பிரதமர் தெரிவித்தார். நிறுவனங்கள் சாத்தியமான இடங்களில் மீண்டும் வீட்டிலிருந்தே பணிபுரியும் முறையை ஊக்குவிக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார். தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளில் நடத்தப்படும் திருமணங்கள் மற்றும் தேவையற்ற தங்க முதலீடுகளை தவிர்ப்பதன் மூலமாக இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை 50% வரை குறைத்து இயற்கை விவசாயத்தை நோக்கி நகர வேண்டுமென்றும், வளைகுடா பகுதி மற்றும் ஹோமோஸ் நீரிணைப் பகுதிகளில் நிலவும் நிலையற்ற தன்மையினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய விநியோகச் சங்கிலி பாதிப்புகள் மற்றும் மசகு எண்ணெய் விலை உயர்வு ஆகியவற்றின் பின்னணியில் பிரதமர் இந்த ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார்.
0: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 7:11 க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டியை செலுத்திக் கொண்டிருந்தால் அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்கின்றார் பிரதி செல்வம். பிரதான வங்கிகளில் உங்களுக்கான மோட்கேஜை பெற்றுத் தருகின்றார். ஸ்கோஷியா, டிடி மற்றும் நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளில் உங்களுடைய மோட்கேஜை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் 416-268-0155 4162680155. உங்கள் வீட்டு கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளலாம். டெட் கான்சலிடேஷன் மூலமாக பல கடன்களை உண்டாக்கி 50% வரை கடனை குறைத்துக் கொள்ளலாம். ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட் பிரைவேட் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல் வழங்கப்படுகின்றது. இதைத் தவிர பிஸ்னஸ் லோனையும் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோர்கேஜ் பெற்றுத் தருகின்றார் பிரதி செல்வம். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோர்கேஜை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு அழையுங்கள் மோர்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம். 416-268-0155 416-268-0155 பிரதீஸ் செல்வம்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் செய்யப்படுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைகோ.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன்சைட் கிரிமேஷன். அனைத்து மதத்தினருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
6: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 8377-7795. Call Naveen, Allstate Insurance.

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மில் 19 காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டுகொண்டீர்கள். டொரண்டோ போக்குவரத்து ஆணையகம் டிடிசியினுடைய சிறப்பு அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்குவதற்கு மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார். உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க

0: ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றதா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். தொடர்பு கொள்ளுங்கள் 416-837-7795 416-837-7795 நவீன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
4: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
5: ஆன்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 6°C, சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்றது. இன்று அதிகுடைய வெப்பநிலை 13°C.

ஒலித்த பாடல் ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில் உருவான பாடல். பாடலை இயற்றியிருந்தவர் கவிஞர் ஸ்ரேஹன், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி பி சரண், பிரசாந்தினி குழுவினர் பாடிய பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். நேரம் காலை 7:30.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். நயினாதீவு ரஜமகா விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 88 அடி உயரமுடைய புத்தர் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையை தாக்கிய டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதற்கு 2 நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தற்பொழுது நிலவி வரும் மழையுடரான வானிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் தியகரா பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட கல்வியை சிதைப்பது மட்டுமல்லாது வடமாகாண கல்வியை முழுமையாக சிதைக்கும் நிகழ்ச்சிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அதற்கு வடமாகாண ஆளுநர் உடந்தையாக இருக்கின்றார் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபசெயலாளர் தீபன் திலீசன் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையினை கருத்தில் கொண்டு தற்பொழுது நடைமுறையில் உள்ள அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த பாதையில் 2 ஜெலட்டின் குச்சிகள் சிக்கியுள்ளமை தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய மண்டல காவல்துறை அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படிதான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக ஒலிக்கப்பட்டது என்று ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருக்கின்றார். முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான உத்தரப்பிரதேச அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு அதில் புதிதாக 6 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சட்டமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கக் கோரி திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. நவீன காலத்தில் மக்களும் அரசாங்கங்களும் எதிர்கொண்டு வரும் கவலைகளுக்கு ஒரு தீர்வாக கனடா புதிய நிறுவனங்களை உருவாக்க வேண்டுமென்றும் பழைய நிறுவனங்களை மறுவடிவமைக்க வேண்டுமென்றும் பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் ஒன்டாரியோ லிபரல் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் முயற்சியில் போட்டியிட்ட லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எர்ஸ்கின் ஸ்மித் தோல்வியுற்றிருக்கின்றார். மத்திய அரசின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு இதுவரை பரிந்துரைக்கப்பட்டுள்ள உட்கட்டமைப்பு திட்டங்களின் பட்டியலில் கனடாவின் வடக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த திட்டங்களே மிக அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. பலஸ்தீனியர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேலிய குடியேறிகளை இலக்காக கொண்ட புதிய தடைகள் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஹங்கேரியுடன் தொடர்புடைய பல மாதகால தடைகளுக்கு பிறகு ஒரு அரசியல் உடன்பாடு எட்டப்படலாம் என்று அந்த அமைப்பின் உயர் தூதுவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானுடனான போர் இன்னமும் முடிவடையவில்லை என்று தெரிவித்திருக்கின்ற இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரானிடம் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பு அந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டுமென்று வலியுறுத்தியிருக்கின்றார். காசா நோக்கி சென்று கொண்டிருந்த கப்பல் குழுவை இஸ்ரேலிய கடற்படை இடைமறித்ததைத் தொடர்ந்து அதில் பயணித்த 2 வெளிநாட்டு ஆர்வலர்களை இஸ்ரேல் நாடு கடத்தியிருக்கின்றது. அதே நேரத்தில் அவர்களை பிரதித்துவப்படுத்தும் ஒரு உரிமைக்குழு இந்த நடவடிக்கையை ஒரு குடிமக்கள் பணியின் மீதான தண்டனை தாக்குதல் என்று கண்டித்திருக்கின்றது. லெபனானைச் சேர்ந்த போராளி அமைப்பான ஹெஸ்புல்லா ஃபைதர் அல் ஃபஹானி பகுதியில் உள்ள வீட்டுக்குள் அமைந்திருந்த இஸ்ரேலிய ராணுவ நிலையை தங்கள் போராளிகள் குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
5: மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழ திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
7: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று தமிழக சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றிருந்தார்கள், உறுதிமொழியை எடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இப்பொழுது பல முக்கிய தலைவர்களை சந்தித்து வருகின்றார். இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட அவர், அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுடைய இல்லத்திற்கும் சென்று அங்கே அவரை நலம் விசாரித்ததோடு அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார். அவருடைய மகன் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் அவரை வரவேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை அண்ணா நகரில் இருக்கின்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவினுடைய இல்லத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. வைகோவினுடைய மகன் துரை வைகோ வீட்டு வாசலுக்கு சென்று விஜய்க்கு மலைமாலை அணிவித்து பொன்னாடை போற்று வரவேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக பேசியதாகவும் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் பெரியார் அண்ணா கொள்கைகள் விஜயின் மூலமாக இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படும் என்று துரை வைகோ இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்.

0: 7:50 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டீர்கள். வாகன விபத்து ஏற்பட்டுவிட்டதா, ஸ்லிப் அண்ட் ஃபால் விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்போடு சேவை செய்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கின்ற நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபோல் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்குகின்ற நிறுவனம். தொடர்பு கொள்ள இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மார்க்கம் ரோட் சந்திப்பில் ஸ்காம்ப்ரோவில் அமைந்திருக்கின்றது த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். தொடர்புகளுக்கு 416-271-5992 416-271-5992. மீண்டும் நினைவூட்டுகின்றோம், உங்கள் விபத்து கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட்.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266
2: ஜுவல்லர்ஸ்.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 2000 416 489 2000 GTA கிரெடிட் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வளங்கம் லாங் வீக்கெண்ட் சீலிங் விலை விவரங்களை மே மாதம் 16-ஆம் 17-ஆம் தேதி சென்னை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினோடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 9052-9049-4.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல. காசு
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
0: முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற விஜய் அவர்கள் முக்கிய தலைவர்களுடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்று வருகின்றார். அந்த வகையில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை நீலாங்கரையில் இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கின்ற முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய வாழ்த்துக்களை பெற்றிருப்பதோடு விஜய்க்கு பொன்னாடை போர்த்தி அவர் கௌரவத்தை வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற விஜய்க்கு அன்புமணி வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு குடும்ப உறுப்பினர்களையும் அறிமுகப்படுத்தியதாகவும், குறிப்பாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்ற சௌமியா அன்புமணிக்கும் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.

0: நேரம் காலை 8 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222. நியூ பிரன்ஸ்விக் மக்கள் தங்களுடைய உள்ளூர் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இன்று வாக்களிப்பில் ஈடுபடுகின்றனர். வாக்காளர்கள் 77 நகராட்சிகளில் நகர முதல்வர்களையும் கவுன்சிலர்களையும் தேர்ந்தெடுப்பதோடு மாவட்ட கல்வி சபை பிரதிநிதிகளையும் தேர்ந்து எடுக்க இருக்கின்றார்கள். இதில் ஃப்ரெட்ரிகன் நகர முதல்வராகும் முயற்சியில் முன்னாள் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெனிகா அட்வின், நீண்டகால நகர கவுன்சிலர் ஸ்டீவ் ஹிக்ஸ் மற்றும் முன்னாள் கட்டுமான தொழிலாளி ஜான் ரீட் ஆகிய 2 போட்டியாளர்களை எதிர்த்து போட்டியிடுகின்றார். நியூ பிரான்ஸ்விக்கின் பல பெரிய நகரங்களில் கடும் போட்டி நிலவும் அதே வேளையில் 150க்கும் மேற்பட்ட உள்ளூர் இடங்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கப்பலில் ஹண்டா வைரஸ் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கின்ற 4 கனேடியர்கள் 2 வாரங்களுக்கு மேல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கண்காணிப்பின் கீழ் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவின் உயர் சுகாதார உயரதிகாரி தெரிவித்திருக்கின்றார். நேற்று ஸ்பானிய கனேரி தீவுகளில் இருந்து விக்டோரியாவுக்கு சென்ற பயணிகளில் யாருக்கும் தற்பொழுது அறிகுறிகள் ஏற்படவில்லை என்றும் அவர்கள் நோயாளிகளாக அல்லாமல் தொடர்பில் இருந்தவர்களாகவே கருதப்படுகின்றார்கள் என்றும் வைத்தியர் பேர்னி ஹென்றி தெரிவித்திருக்கின்றார். மேற்கு ஆப்பிரிக்க கடற்கரையில் உள்ள டெனரிஃப் துறைமுகத்தை எம்வி ஹாண்டியஸ் கப்பல் சென்றடைந்த பொழுது அதிலிருந்து இறங்கிய 130 பயணிகளில் இந்த 4 கனேடியர்களும் அடங்குவர். இப்போது அவர்கள் அறிகுறி அற்றவர்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றனர். குறித்த கனேடியர்கள் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானத்தில் கியூபெக்கிற்கும் பின்னர் விக்டோரியாவுக்கும் சென்றனர். அங்கு அவர்கள் தங்களை தனிமைப்படுத்த வைத்துக் கொள்வார்கள் என்றும் 2 வாரங்களில் மீண்டும் பரிசோதனை செய்யப்பட இருப்பதாகவும் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். நோத்தியோக்கில் உள்ள உயர் அடுக்குமாடி கட்டடத்தின் கீழே வீழ்ந்ததில் ஒரு சிறு குழந்தை உயிரிழந்ததாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. நேற்று நண்பர்களுக்கு பிறகு டான் மில்ஸ் மற்றும் கிரேடன் ஹால் டிரைவுக்கு அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். அங்கு அந்த குழந்தை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. சிறு குழந்தையின் வயது அல்லது பாலினம் உட்பட்ட மேலதிக தகவல்கள் வெளியிடப்படவில்லை. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நோத்தியோக்கில் உள்ள மற்றொரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தின் படுக்கையறை ஜன்னலில் இருந்து 6 வயது சிறுமியொருவர் கீழே விழுந்ததைத் தொடர்ந்து 2 வாரங்களில் இதுபோன்ற 2வது சம்பவம் பதிவாகியிருக்கின்றது. சிஐஏ மற்றும் மொசாட் அமைப்புகளுக்கு முக்கியத்துவ தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட எர்ஃபான் ஷகுசாதே என்பவருக்கு ஈரான் அதிகாரிகள் மரண தண்டனை நிறைவேற்றியிருக்கின்றனர். ஷகுசாதே ஒரு தேசிய அறிவியல் அமைப்பின் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் நிபுணத்துவம் பெற்ற பதவியில் இருந்தவர் என்றும் வெளிநாட்டு உளவுத்துறை சேவைகளுடனான அவரது ஒத்துழைப்பு ஈரானின் மூலோபாய விண்வெளி நலன்களை நேரடியாக பாதித்ததாகவும் நீதித்துறை குற்றம் சாட்டியிருக்கின்றது. வியட்நாமுக்கு ஈராக்கிய கச்சா எண்ணெயை ஏற்றிச் சென்ற மோல்டா கொடியுடனான எண்ணெய் கப்பல் ஒன்று ஈரான் நிர்ணயித்த வழித்தடத்தை பயன்படுத்தி ஹோமோஸ் நீரெண்ணெயை கடந்து சென்றதாக ஈரானின் அதிகாரப்பூர்வ செய்திச் சேவை தெரிவித்திருக்கின்றது. 3 எண்ணெய் கப்பல்கள் தங்களின் கண்காணிப்பு அமைப்புகளை மீறி அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழியில் சென்றதாக செய்தி வெளியாகியிருக்கின்றது. அஜியோஸ் ஃபசினோஸ் 1 என்ற கப்பல் ஈரானிய அதிகாரிகளினால் அங்கீகரிக்கப்பட்ட வழித்தடத்தின் வழியே ஹோமோஸ் நீரிணையை கடந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய வாகன சந்தையான சீனாவில் கடும் போட்டி தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதனால் ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு வாகன விற்பனை தொடர்ந்து 7வது மாதமாக வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றது. இருப்பினும் உற்பத்தியாளர்கள் வெளிநாட்டு தேவையின் மீது அதிக கவனம் செலுத்தி வருவதனால் வாகன ஏற்றுமதி தொடர்ந்து வலுவாக இருக்கின்றது. சீன பயணிகள் வாகன சங்கம் இன்று வெளியிட்ட தகவலின்படி ஏப்ரல் மாதத்தில் உள்நாட்டு விற்பனை முந்தைய ஆண்டை விட 21.6% குறைந்து 1.4 மில்லியனாக பதிவாகியிருக்கின்றது. இதேவேளையில் மின்சார வாகனங்கள் மற்றும் பிளக்இன் ஹைபிரிட் வாகனங்களின் ஏற்றுமதி முந்தைய ஆண்டை விட 111.8% உயர்ந்திருப்பதாகவும், இது மொத்த வாகன ஏற்றுமதியில் ஏற்பட்ட 80.2% ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் மிஞ்சும் வகையில் அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டு வரும் போரின் காரணமாக உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விலை உயர்ந்ததே வெளிநாடுகளில் மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகரித்ததற்கு காரணமாகும். இது சர்வதேச சந்தைகளில் மின்சார வாகனங்கள் மீதான ஆர்வத்தை மேலும் தூண்டியிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சென்னை சேப்பாக்கம் எம்ஏ சிதம்பரம் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றியை பெற்றது. இதன் மூலம் தனது 6வது வெற்றியை ஈட்டிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 12 புள்ளிகளோடு அணியின் நிலையில் 5வது இடத்திற்கு முன்னேறியிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 203 ஓட்டங்களை பெற்றது. ஆரம்ப வீரர் ஜோஷ் இங்கிலீஷ் 33 பந்துவீச்சுகளில் 10 பவுண்டரிகள், 6 சிக்ஸர்களோடு 85 ஓட்டங்களை குவித்ததோடு ஷபாத் அகமது ஆட்டமிழக்காமல் 43 ஓட்டங்களை பெற்றார். பதிலுக்கு துருப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.
1: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத் துறை செய்திகள் கேட்டீர்கள்.
2: செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், பயோசெல் கால் 416-700-2222, j.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
4: 416-700-2222 4167002222 j.ca.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் என்றும் உங்களுடன்.
1: முக்கிய அரசியல் தலைவர்களை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்தித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தற்போதைய அரசியலுக்கு ஒரு நாகரீகமான எடுத்துக்காட்டாக விளங்குவதாக தொல் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்ததாக இருக்கட்டும், அல்லது மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களை சந்தித்ததாக இருக்கட்டும், அவர் இது குறித்த தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். தற்பொழுது இரண்டு துருவங்களாக இந்த சட்டமன்ற தேர்தலின் போது செயற்பட்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக விஜய் சென்றிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது. அங்கே அவர் அவருடைய வாழ்த்துக்களையும் பெற இருப்பதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.
2: Everything okay, no problem
3: இருந்துச்சு. நம்ம பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
4: பிரதி செல்வம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ் ரீஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
2: 4168 0155 4168 0155.
5: வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
6: ஆலோசனைகளும் இலவசம்.
5: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661 4165-4661.
7: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
1: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகரமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததொரு ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததொரு காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்திற்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தெரிவு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். தொடர்புகளுக்கு 416-837-7795 4168-37-7795 4168-37-7795 நவீன்.
8: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
9: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
8: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
9: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
8: 416-271-5992
9: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992
10: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
9: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
10: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
9: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9056-667-7200
11: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
12: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
11: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
12: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
11: சுகந்தன், 416-540-6269.
12: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று சட்டமன்ற தேர்தல் முடிவுற்று முதலமைச்சராக விஜய் பதவியேற்றிருக்கின்றார். அந்த நிகழ்வுகள் அத்தனையும் வானொலி வழியே நேர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். இன்று இந்த பதவியேற்றின் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது உறுதிமொழியை சட்டமன்றத்தில் பெற்றிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளில் இறங்கியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சராக பதவியேற்றிருக்கின்ற விஜய் இப்பொழுது இந்த புதிய நாகரிக வளர்ச்சியின் காரணமாக ஒரு இளைய தலைமுறையினுடைய அரசியல் பிரவேசம் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக பல முதிர்ந்த அரசியல்வாதிகளை சந்தித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சர் MK Stalin அவர்களை அவர் சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து இருக்கின்றார். இப்பொழுது இறுதியாக நாங்கள் பேசுகின்ற இந்த தருணத்தில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவரையும் சந்தித்திருப்பதான செய்திகள் வருகின்றன. இந்த நிலையில் அவருடைய பதவியேற்பை தொடர்ந்து இடம்பெறக்கூடிய சம்பவங்கள் எவற்றை இந்த உலகுக்கு எடுத்து காட்டுகின்றன, அவருடைய அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது குறித்த கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இது குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், அவருடைய பதவியேற்பு உரையில் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் அவருடைய அரசியல் செயற்பாடு ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் என்பது திட்டத்தெளிவாக தெரிகின்றது. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர் குறித்த அறிவித்தலை விடுத்திருந்தார். தன்னுடைய நிர்வாகத்தின் கீழ் ஒரு தலைமை இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர் ஆணிபட தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிட்டிருந்தார். இதனை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக அவருடைய இந்த ஒரு நாளில் ஏற்பட்டிருக்கின்ற நகர்வுகள் என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது?
1: நிச்சயமாக, அதாவது வந்து ஒரு தலைமை இருப்பது என்பது, அதாவது தன்னை நாடுவதற்கு தனது பெற்றோர்களையோ அல்லது தனது நெருங்கிய நண்பர்களையோ அல்லது தனது அரசியல் கட்சியின் உறுப்பினர்களையோ யாரும் பாவிக்க முடியாது. இந்த பவர்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கின்ற, அதாவது வந்து தலைமையை நாடுவதற்கான துணைகள் ஏதுமே இல்லாமல் தான் தான் தலைமையாக இருப்பேன் என்றது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். இவ்வாறான அந்த பவர்ஸ் என்று எனப்படுவது கடந்த ஆட்சி காலம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றில் பலரும் அவ்வாறு இருந்தார்கள். அவ்வாறான ஒரு நிலை இல்லை என்பதை தாணித்தரமாக குறிப்பிட்டதுதான். தனது கட்சியில் உள்ள யாரும் ஆட்சிக்கு வந்து விட்டோம், நாங்களும் ஒரு முறை அனுபவித்து விட்டு செல்வோம் என்கின்ற நினைப்பில் இருக்கக்கூடாது போன்ற கருத்தியல்களை பகிரங்கமாக தனது முதல் நாள் உரையில் குறிப்பிட்டது வரவேற்கத்தக்கது. இதேவேளை இவரது திட்டங்கள் என்பவற்றை நிறைவேற்றுவதற்கான பணம் என்பது ஒரு பாரிய தொகை. அதை பெறுவதற்கு முதலே தமிழ்நாடு என்பது 100,000 கோடி கடனில் இருக்கின்றது, அதாவது வந்து 1 trillion ரூபாய் கடனில் இருக்கின்றது. அதனை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்றை தயாரிக்கப் போவதாக கூறியிருக்கின்றார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க விடயம். அத்தோடு இவருக்கு காலத்தை வாங்குகின்ற விடயமாக இருக்கின்றது. அதாவது இவர் குறிப்பிட்ட இந்த விடயத்தையும் இப்பொழுது செய்யாமல் காலத்தை வாங்குவதாக, குறிப்பாக 3-4 விடயங்கள் உடனடியாகவே அமல்படுத்திவிட்டார். இலவச மின்சாரம் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்புக்கான ஒரு போலீஸ் கட்டமைப்பிற்கான உத்தரவு, இவற்றை விட மிகுதி வேலைகளை இவர் செய்வதற்கு நிச்சயமாக இவருக்கு காலம் தேவை. அத்தோடு இந்த 13ஆம் தேதி இவர் இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனப்படுகின்ற சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்குரிய முஸ்தீப்புகள் அதில் நிரூபித்தால் தான் இவர் பெரும்பான்மை இருக்கின்ற ஆட்சியை தொடர முடியும். எனவே அதற்குரிய முஸ்தீப்களிலும் ஈடுபட்டிருக்கின்றார். மற்றது நீங்கள் குறிப்பிட்டது போல அரசியல் நாகரிகத்துடன் ஏனைய தலைவர்களை அவர்களது வீடு சென்று தேடி, குறிப்பாக MK Stalin அவர்கள் வீடு தேடி சென்றது என்பது நிச்சயமாகவே ஒரு, அதாவது வந்து அந்த சூட்டை தணிப்பதற்கான முயற்சியாகவோ அல்லது நட்பு ரீதியாக அணுவதற்கான முயற்சியாகவோ பார்த்துக் கொள்ளலாம். அதே போல அன்புமணி மற்றும் ஏனையவர்களின் வீடுகளுக்கும் சென்று வருகின்ற வைகோ போன்றவர்கள் இருந்த பொழுதிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எவ்வாறு இவர்களது செயற்பாடுகள் இருக்க போகின்றன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மௌனமாக விஜயை ஆதரிப்பாரா போன்றவை எல்லாம் இனி எதிர்வரும் காலங்களில் பார்க்கப்பட வேண்டியவையாக இருக்கின்றன.
0: இப்பொழுது கிடைக்கக்கூடிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பதவியேற்பின் போது

0: இவருக்கான ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளிவருகின்றது. குறிப்பாக இப்பொழுது இந்த சட்டப்பேரவை தலைவராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஸ்பி வேலுமணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது என்பது உங்களால் எவ்வாறு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது? ஏனென்றால் ஒரு சட்டமன்ற குழு தலைவராக ஒருவர் நியமிக்கப்படுகின்ற பொழுது அதிகாரங்கள் அவரிடம் குவிகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முன்னரை போன்ற ஒரு தலைமைத்துவத்தின் ஒரு வழிநடத்தக்கூடிய தன்மையில் இருப்பார் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
1: இல்லை, அங்கே ஒரு மூன்று பிரிவுகள் ஏற்பட்டு விட்டன. எஸ் வி சண்முகம், உதயகுமார் மற்றும் லியோஸ் மற்றும் பழனிசாமி ஆகியவர்கள் ஆகிய மூத்த தலைவர்கள் நேரடியாகவே பொருதுகின்றார்கள். பழனிசாமி நினைத்திருந்தால் விஜயின் ஆட்சியில் இணைந்திருக்கலாம் என்கின்ற நிலை இருந்தது. இருந்த பொழுதிலும் அவர் அதனை விரும்பவில்லை. ஆனால் அதனை எதிர்ப்பவர்களாக இந்த எஸ் வி சண்முகம் மற்றவர்கள் மாறியதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதன் பிறகு அவரது தலைமை என்பது பரிசோதிக்கப்படுகின்றது. அவருடைய தலைமைக்கு ஆதரவாக இவ்வாறானவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால் தான் இந்த வேலுமணி என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் இவர்கள் பிரியக்கூடியதாகவோ அல்லது கட்சியாக இணையக்கூடியதானதோ ஒரு சந்தர்ப்பத்தை பெறுவதன் மூலம் விஜய இந்த கட்சிகள் இப்பொழுது ஐந்து கட்சிகள் விஜய்க்கு ஆதரவாக ஆதரவை கொடுக்கின்றன. அதில் காங்கிரஸ் மாத்திரம் 5 ஆசனங்களை வைத்திருக்கின்றது. ஏனைய கட்சிகள் 2 ஆசனங்களை வைத்திருக்கின்றன. அவற்றின் பிரிவு கூட விஜயை எந்த விதத்திலும் பாதிக்காது அதிமுகவின் ஆதரவு என்பது. அதனை நாங்கள் 13 தேதி புதன்கிழமை அன்று நடக்க போகின்ற இந்த ஃப்ளோர் டெஸ்ட் எனப்படுகின்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது நாங்கள் அறியலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது வெளிப்படை தன்மையுடையது. யார் ஆதரிக்கின்றார்கள், யார் ஆதரிக்கவில்லை என்பதெல்லாம் நாங்கள் உடனடியாக அறியலாம். அதன் பொழுது நாங்கள் இதனை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுதான் உண்மை.
0: இப்பொழுது இந்த ஆதரவு நிலையை வெளிப்படையாக தெரிவிப்பது என்பது அவர்களுக்குள் கட்சிக்குள் உள்முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகளை வெளியுலகு காட்டுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து கட்சியில் பயணிக்க முடியாத நிலையை சிலருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்று அச்சம் காரணமாக இந்த ஆதரவு நிலையை வெளிப்படையாக தெரிவிக்காதவர்களாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதா?
1: இல்லை, இப்பொழுது வெளிநிலை ஆதரவு என்பதை கொடுக்கும் பொழுது அவர்களால் அடுத்த தேர்தலின் பொழுது விஜயின் கட்சியில் கூட போட்டியிடக்கூடிய தன்மை ஏற்படும். இப்பொழுது அதிமுகவில் இருந்தால் கூட அந்த தொகுதியின் அடுத்த முறை தேர்தலில் சில வேளைகளில் அவர்கள் விஜயின் கட்சி கூட போட்டியிடலாம். எனவே வெளியில் இருந்து ஆதரித்தல் என்பது கட்சி இப்பொழுது அதாவது கட்சியின் தலைமை என்பது உறுதியாக இல்லாதபடியால் அதிமுகவின் பல சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு என்பது விஜய்க்கு கிடைக்கக்கூடியதான தன்மை இருக்கின்றது. அத்தோடு இந்த விஜயை வெளிப்படுத்தி வருகின்ற ஆளுமை என்பது அவரை ஒரு புடம்போட்ட அரசியல்வாதியாக மாற்றுவதாக அல்லது அவருடைய எதிர்கால ஆட்சி என்பது பல ஆண்டுகளுக்கு செல்லக்கூடியதான தன்மையை கொண்டிருக்கும் போன்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பொழுதும் இது குறித்த உண்மைகளை நாங்கள் அதாவது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். என்று சொன்னால் ஆமாம், உடனடியாக ஆளுமை இருக்கின்றது, அதை பொறுப்பேற்ற விதமாக இருக்கட்டும், அல்லது இன்று அந்த ஆளுநர் பதவியை ஏற்பு விழாவில் எப்பொழுதும் ஒரு உரை இடம்பெறுவதில்லை. ஆனால் இவர் ஒரு சுமார் 12 ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அந்த உரை என்பது ஏதோ படித்து பார்த்ததாகவோ இல்லை, அல்லாததை விட சத்திய பிரமாணம் கூட அந்த பார்க்காமல் மனநம் செய்ததாக இருந்தது. அவற்றில் கூறப்பட்ட விடயங்கள், அவரது உரையின் கூறப்பட்ட விடயங்கள் ஒரு தெளிவு தன்மையை ஏற்படுத்தி இருக்கின்றன. தனக்கு காசு தேவையில்லை, தான் இருக்கின்றது மற்றது, நான் ஒரு ராச குடும்பத்தில் இருந்து வரவில்லை, எனது தந்தையார் ஒரு உதவி இயக்குநராக இருந்திருந்துதான் இருக்கும் பொழுதுதான் நான் பிறந்திருந்தேன், எனக்கும் கஷ்டம் என்றால் என்னென்று தெரியும் போன்ற பல விடயங்களை அவர் குறிப்பிட்டதானது இந்த மக்கள் மத்தியில் ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை அவர்களுடைய ஊடக செவிகளினூடாக காண கிடைத்தாலும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான் உண்மை.
0: இந்த தமிழ் கீதம் பாடப்பட்ட விடயம் தொடர்பாக தேசிய கீதத்துக்கு பின்னால் இவ்வாறு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்பது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. உடனடியாகவே தொல் திருமாவளவன் அவர்கள் இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். அதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவர்களும் இதனைக்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். இப்பொழுது மறுபரிப்பிக்கை விடப்பட்டிருக்கின்றது. அது ஆளுநருடைய நிகழ்ச்சி நிரலில் தான் இருந்தது என்றும் இனி வருகின்ற காலங்களில் இவ்வாறு இடம்பெறுவதற்கான அனுமதியை தாங்கள் வழங்கப்படுவதில்லை என்ற ஒரு விடயத்தையும் தமிழர் வெற்றி கழகம் இப்பொழுது கூறியிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்குமா, அல்லது உண்மையில் இவ்வாறான அரச விழாக்களின் போது இவ்வாறு தான் பின்பற்றப்பட்டு வருகின்றது, அந்த நிலையில் தான் அவர்கள் செய்திருக்கின்றார்கள், இனிவரும் காலங்களில் அது மாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று நினைக்கின்றீர்களா?
1: இது ஒரு நிர்வாகம் மற்றும் நடைமுறை சிக்கல். என்னவென்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலங்களுக்கு தான் இந்த நேரு ஸ்டேடியம் என்பது தயார்படுத்தப்பட்டிருந்தது. எனவே அதைவிட ஆளுநர் தரப்பு தான் இதனை செய்வதற்கான முழு விடயங்களை நிகழ்ச்சி நிரல் என்பது ஆளுநர் தரப்பால் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது அல்லது தயாரிக்கப்பட்ட பொழுது அதில் சில வேளைகளில் நிர்வாக தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் இப்பொழுது தரப்பட்டிருக்கின்ற உறுதிமொழி என்பது நிச்சயமாக இது தாங்கள் வேண்டுமென்றே செய்யவில்லை அல்லது இது தமிழக வெற்றி கழகத்தின் செயற்பாட்டின் ஒரு அங்கம் இல்லை என்பதை தெளிவாக்கி இருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு அதாவது இந்த மறுப்பறிக்கை என்பது தேவையாக இருந்தது என்றால், நீங்கள் குறிப்பிட்டது போல அதரது ஆட்சியிலே அங்கம் வகிக்கின்ற மூன்று கட்சிகள் மாத்திரம் இதை கண்டிக்கவில்லை. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆச்சரிய பார்வை ஒன்று இடம்பெற்றது. அது எவ்வாறு வந்தே மாதரம் முதல் பாடப்பட்டு பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது என்பது இப்பொழுது அதை அவர்கள் மீள் உறுதி செய்திருக்கின்றார்கள். எனவே இதை ஒரு நிர்வாக தவறு என்று கடந்து செல்வதுதான் ஒரு அதாவது பண்பான முயற்சியாக இருக்கும். ஏனென்றால் சில மணி துளிகள் தான் நேரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஒரு மாலையில் சந்தித்து அடுத்த நாள் காலையில் பதவியேற்பு என்பது நாங்கள் அதாவது அதுக்குரிய கால அவகாசம் அது கூட நடக்குமா என்று தெரியாமல், அதாவது நான்கு முறை சென்று நடைபெறாத ஒரு விடயமாக ஐந்தாவது முறையாக விஜய் இந்த தனது பலத்தை நிரூபித்தார். எனவே அதை நாங்கள் அவ்வாறு தான் பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கும் என்றால் இங்கே நடைபெற்றிருக்கின்றது என்பது உண்மை. ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டது. அதற்காக ஆளுநர் தரப்பும் இது ஒரு நிர்வாக தவறு என்று மன்னிப்பு கேட்டால் அது இன்னும் நிச்சயமாக ஒரு உறுதியை தரும். இருந்த பொழுதிலும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் என்பன நாங்கள் அதாவது வந்து ஒரு நடைமுறை தவறாக மற்றவர்களால் சுட்டி காட்டப்படுகின்ற பொழுது அதனை ஏற்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் இதற்குரிய ஒரு ஐயமும் இருந்தது. அதாவது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பால் அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி நிரலை விஜய் எடுத்து செல்வாரா என்ற பொழுது அவருடைய நெருக்கம் என்பது ராகுல் காந்தியுடன், இந்திரா காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் அவர் காட்டிய நெருக்கம் என்பதோ அல்லது வெளியிட்ட புகைப்படங்களோ அல்லது ராகுல் காந்தி வெளியிட்ட குறுஞ்செய்திக்கு கிடைத்த பார்வையோ, அதாவது வந்து அவர் வெளியிட்ட பேஸ்புக் ரீல் என்பது பல மில்லியன் மக்களால் உடனடியாகவே பார்க்கப்பட்டதாக இருந்தது, 30 மில்லியன் மக்களுக்கு மேற்பட்டவர்களால். எனவே அங்கே ஒரு தேவை, அவரை அடையாளப்படுத்த வேண்டிய தேவையிலிருந்து மாறுபட்டிருக்கின்றார். தான் பாரதிய ஜனதா கட்சியின் நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்லவில்லை, நான் எனது கட்சி ஆட்சிக்கு தேவையானவற்றை கொண்டு செல்கின்றேன் என்கின்ற ஒரு இந்த தன்மையை இந்த தனது நடைமுறைகள் மூலம் காட்டியிருக்கின்றார். இருந்த பொழுதிலும் ஆளுநர் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்டவர், ஆளும் மத்திய அரசால். அவர் கூட இவ்வாறான இது ஒரு நிர்வாக தவறு என்பதை விளங்கப்படுத்தினால் சில வழிகளில் நன்றாக இருக்கும்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக இப்பொழுது பல தலைவர்களையும் சந்தித்து வருகின்றார்கள். இரண்டு துருவங்களாக இருந்த தலைவர்கள் சந்திக்கின்ற பொழுது தொண்டர்களுக்கு அது ஒரு வியப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அவர்கள் மோதல்களில் கூட சமூக வலைதளங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சி தொண்டர்கள் இந்த தேர்தலின் போது பல சமூக வலைதள போரில் ஈடுபட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்திப்பை அவர் இல்லம் தேடி சென்று மேற்கொள்வது என்பது தொண்டர்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த உதவும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கு முன்னர் வரலாற்றில் இவ்வாறு தலைவர்கள் தங்களுடைய வெற்றியை தொடர்ந்து ஏனைய தலைவர்களை சந்திப்பது என்பது மிக மிக அரிதாக இடம்பெற்ற சம்பவமாக பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக இவ்வாறு தலைவர்களை சந்திப்பது என்பது தொண்டர்கள் மத்தியில் எவ்வாறான பிரதிபலிப்பை கொண்டு வரும்?
1: இல்லை, நாங்கள் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். விஜய் ஒரு திட்டமிட்டு நாடுகின்ற ஒரு அதாவது வந்து தனது இலக்கில் திட்டங்களை தெளிவாக போடுகின்ற ஒரு நபராகவும் அதேவேளை அவருக்கு தகுந்த ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய கூட்டம் அவரை சுற்றியுள்ளதாகவும் இருக்கின்றது. இவ்வாறு இவர் செய்வது என்பது நிச்சயமாக அவருக்கு வரவேற்பை தருவதோடு அவருக்கான எதிர்வினைகளை குறைக்கும், அவருக்கான ஆதரவை கூட்டும். குறிப்பாக இந்த சந்திப்புகளின் போதான உடல் மொழி என்பதுதான் மிகவும் முக்கியமானது. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இப்பொழுது ஸ்டாலினை முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பொழுதோ அவருடன் உதயநிதி ஸ்டாலின் இருந்திருந்தார். இருவரும் கட்டிப்பிடித்து ஒருவரை ஒருவர் யார தழுவி கதைத்தது என்பது அங்கே ஒரு இலகு தன்மையை காட்டுகின்றது. அவர்களிடையே ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவாடலுக்கான வழியை விஜயே வகுத்திருக்கின்றார். ஏனென்றால் தேர்தலின் பொழுது அவர்களைத்தான் முக்கியமாக எதிர்த்திருந்தார். இப்பொழுது இந்த சட்டமன்ற குழுவிற்கான தலைவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார். அங்கே சென்று அவர்களுடைய வீட்டில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று சென்றது போன்று ஏனைய கட்சி தலைவர்களையும் சென்று சந்திப்பது என்பது அந்த சந்திப்புகளின் போதான உடல்வாகு மொழி, அதாவது பொடி லாங்குவேஜ், அது தொண்டர்களிடையே இலகுத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு மிகவும் வழிவகுக்கும் என்பதுதான் உண்மை. அதனை திறம்பட செய்து வருகின்றார். இன்னும் காலம் இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் அதாவது பதவியேற்று இரண்டாம் நாளில் கதைக்கின்றோம். காலம் இருக்கின்றது. எவ்வாறாக இவரது நகர்வுகள் ஏனைய கட்சிகளை, சில வேளைகளில் ஏனைய கட்சி தொண்டர்களை எவ்வாறு அவர் பக்கம் இழுக்கும் என்பது குறித்ததான பார்வைக்கு.
0: இதில் மிக முக்கியமாக இந்த பதவியேற்பு விழாவில் கவனிக்கப்பட்ட இரண்டு விடயங்களை சொல்லலாம். ஒன்று, அவர் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்தவுடன் ஆளுநர் சென்றவுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஒரு விடயம், இதுவரை அரசியல் தலைவர்கள் செய்யாத ஒன்று. அதே போன்று இன்னும் ஒன்று, மேசையை தூக்க சென்ற பொழுது அவர்களுக்கு உதவியாக அவர் அந்த மேசையை தூக்கியதை பலரும் பார்த்தார்கள். ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற ஒருவர் இவ்வாறான ஒரு விடயங்களை செய்வது என்பது அடிமட்ட தொண்டர்களிலிருந்து மக்கள் மத்தியில் எவ்வாறான ஒரு பார்வையை அவருக்கு கொடுக்கும்? இது அவர் என்ன செய்தியை சொல்ல வருவதாக மக்கள் உணர்வார்கள்?
1: இல்லை, இந்த இப்ப ராஜதந்திரம் மற்றும் ராஜரீக வரலாறு அல்லது நடைமுறைகள் என்பதை மீறுபவராக அல்லது இளைய தலைமுறையின் வழித்தோன்றலாக இவர் இருக்கின்றார். அந்த வகையில் அந்த செல்ஃபி எடுத்தது என்பது இருந்த மேடையில் இருந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் தன்னுடன் இணைத்து அப்படியே மக்களையும் காட்டி எடுத்தது என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதே போல் அந்த டவுன் டு எர்த் என்பார்கள், அதாவது வந்து நான் இந்த இதற்கும் தயார் என்பதுதான் அவர் அந்த மேசையை தூக்கியதோ, மற்றது வயது கூட காரணமாக இருக்கலாம். இப்பொழுது 51 வயதையுடையவர் இன்னும் இளமையான தோற்றத்தை கொண்டிருக்கின்றார். எனவே இவ்வாறான செயற்பாடுகள் என்பன, அதாவது வந்து இப்பொழுது இந்த ஆங்கில ஊடகங்கள், இந்திய ஆங்கில ஊடகங்கள் அவரை சமூக வலைத்தளத்தினால் அரசியலுக்கு வந்த ஒரு நாயகனாக அல்லது சமூக வலைத்தளத்தை எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்று தெரிந்து பாவித்து அதன் மூலம் வந்தவராக அடையாளப்படுத்துகின்றன. இன்று நேற்றெல்லாம் அதனைத்தான் அவைகள் அடையாளப்படுத்துகின்றன. என்னவென்றால், சமூக வலைத்தளத்தின் பாவனையை தெரிந்த ஒரு அரசியல்வாதியாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அவர் வந்ததை அவை குறிப்பிடுகின்றன. அத்தோடு தமிழகத்தில் மாத்திரமல்ல, அங்கே கூகுள் வெளியிட்ட அறிக்கையின்படி கூகுள் ஏனைய இந்தியா முழுவதும் இவரை தேடுகின்ற அல்லது இவருடைய செய்தியை அறிகின்ற வீதம் என்பது பல மடங்கு அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக. எனவே ஒரு மாற்றத்திற்கானவராக தன்னை அர்ப்பணித்தது இந்த வெற்றிகளுக்கான காரணமாக இருக்கின்றது.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தகவல்களை தந்தமைக்கு. நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம்.
1: நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: Asian Textiles in Mavaram Mega Sale. Towide discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
4: Dr. Sabhavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, Patchigichigal Anithirkum, Moondru Vidangalil Survey, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, Moondru Vidangalil, Dr. Sabhavathi Ravindran.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
6: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
8: 905-270-8800 905-270-8800
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்
9: படி படி படி பறக்க தட தடத்து பரி பரி பரி துடிக்க அடுமனத்தில் வெறி வெறி வெறி பிறக்க அடுக்களத்தில் பொறி பொறி பொறி பறக்க

வாகன விபத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டீர்களா? ஸ்லிப் அண்ட் ஃபோல் விபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்களா? தமிழ் மக்களிடையே நம்பிக்கையுடன் பேசப்படுகின்ற சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சமூகத்திற்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட் தமிழ் மக்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் தமது இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்கள் வாகன விபத்து கோரிக்கைகள் மற்றும் ஸ்லிப் அண்ட் ஃபோல் கோரிக்கைகளுக்கு நம்பிக்கையுடன் அணுக வேண்டிய சட்ட நிறுவனம் த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். அனுபவம், நம்பிக்கை, அர்ப்பணிப்பு, இந்த மூன்றையும் ஒருங்கே வழங்குகின்ற நிறுவனம். தொடர்பு கொள்ள இலக்கம் 885 ப்ரோக்ரஸ் அவென்யூ அண்ட் மார்க்கம் ரோட் சந்திப்பில் ஸ்காம்ப்ரோவில் அமைந்திருக்கின்றது த லா ஆஃபீஸ் ஆஃப் மெலனி டேவிட். தொடர்புகளுக்கு 416-271-5992 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்ஸியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோட், யூனிட் 206, 905-949-5656 Can Smile Dental. மிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா, hindumission.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மே 13-லிருந்து 15-ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு முறை பயணமாக சீனா செல்வது உறுதியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் அவர் சீனாவுக்கு செல்ல இருப்பதான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. சீன வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் இது தொடர்பான அறிவித்தலை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளில் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் சீனாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணமாக இது அமைய இருக்கின்றது. நீடித்த அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போர் மற்றும் ஹோமூஸ் நீரிணை முற்றுகை காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி போன்ற பல விடயங்கள் குறித்து பேசப்படும் என்றும், குறிப்பாக தாய்வான் உட்பட்ட பல்வேறு விவகாரங்கள் 2 நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வருகின்ற பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த பயணம் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி வருகின்ற வியாழக்கிழமை சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் இருதரப்பு சந்திப்பில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் முதன்மை துணை பத்திரிகை செயலாளர் அனா கெலி அவர்கள் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அமெரிக்க தரப்பு சார்பாக. இதன் மூலமாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சீன பயணம் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். க்ளோசிங் டேட் நெருங்கிவிட்டதா? இன்னும் மோட்கேஜ் பெறுவதில் சிக்கலாக இருக்கின்றதா? பிரைவேட் மோட்கேஜுக்கு அதிக வட்டி செலுத்துகின்றீர்களா? அதை வங்கிக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மோட்கேஜை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரபல வங்கிகளின் ஊடாக உங்களுக்கான மோட்கேஜை பெற்றுத் தருகின்றார் பிரதி செல்வம். டிடி, ஸ்கோஷியா மற்றும் நேஷனல் பேங்க் போன்ற வங்கிகளிலும் உங்களுடைய மோட்கேஜை பெற்றுத் தருகின்றார். 416-268-0155 416-268-0155 உங்கள் வீட்டுக் கடனை ரீஃபைனான்ஸ் செய்து மாதாந்த கட்டணத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். டெட் கன்சல்டேஷன் மூலமாக பல கடன்களை உண்டாக்கி கடனை 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். அத்தோடு ஹோம் லைன் ஆஃப் கிரெடிட், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ் போன்றவற்றுக்கு ஃபாஸ்ட் அப்ரூவல். இதோடு பிஸ்னஸ் லோனையும் பெற்றுத் தருகின்றார். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் மோட்கேஜ் பெற்றுத் தருகின்றார். வங்கிகள் மறுத்தாலும் ஆல்டர்னேட்டிவ் லெண்டர்ஸ் மூலமாக மோட்கேஜை பெற நம்பிக்கையான மோட்கேஜ் அட்வைசர் பிரதி செல்வம் அழையுங்கள். 416-268-0155
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ். இன்றைய சூரிய வெளிச்சத்தோடு முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். சில பகுதிகளில் லேசான மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.

0: Everything okay? No problem and dijinam.
1: Bar kalam closing da tadikira nadi.
2: The customer you're trying to reach is not available.
3: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
0: Last minute left. Closing day, the Pradhi's chillet. Thanks, eh?
1: Chillet, Dad. Silvam.
0: Cherry, cherry.
4: Mrs. Aga Bramptonelli, Irpavergil, Ungal, Gurubakalin, Irti Kiri, Takina Kiri, Adigatil, Seya, that for the Bramptonil, Brampton Crematorium and Visitation Centre, HX Crematorium, Petta, Adi Nadpana Sebegi, Brampton Crematorium, Petta Kolapodigam, HX Silum Bramptonilum, Ungal, Gurubakalin, Irti Kiri, Takina Kiri, Adigatil, Seya, Alekinkal, Dharma, 647-713-6049.
5: அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சிபி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவை தற்காலிக தலைவரிடம் கடிதம் ஒன்றை கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் எஸ்பி வேலுமணி சட்டப்பேரவை அதிமுக குழு தலைவராக்குவதற்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அளித்து சிவி சண்முகம் தலைமையில் பேரவை தற்காலிக தலைவர் கருப்பையாவை இன்று சந்தித்து கடிதம் கொடுத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும் என்பது இப்பொழுது அனைவருடைய அவதானமாகவும் இருக்கின்றது. அந்த தகவலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்குபற்றிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். இதே அலைவரிசையில் இரவு 9 மணி வரை பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். மீண்டும் CMR தமிழ் FM இரவு 9 மணிக்கு ஆரம்பமாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமாபாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன். மீண்டும் சந்திப்போம்.